0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948 ஆசாட மாதம் 2ஆம் நாள், பாரபவ வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

0: செல்லுபடியாகாத இடத்தில் கோபத்தை காட்டினால் தீமை வரும். செல்லுபடியாகும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட தீமை தருவது வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 302, அதிகாரம் வெகுளாமை.
1: செல்லா இடத்து சினம் தீது, செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற.
0: செல்லுபடியாகாத இடத்தில் கோபத்தை காட்டினால் தீமை வரும். செல்லுபடியாகும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட தீமை தருவது வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 302, அதிகாரம் வெகுளாமை.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் சரியாக 5:55. இனி கேட்கலாம் இன்று நமது வானொலியில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் நிலையஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். நிகழ்ச்சியை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7 மணிக்கு அறிவோம் 1000, 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னஞ்சலாக, 7:25 நலமாய்வாள. மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி, தகவல் தருகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜசௌந்தர பாண்டியன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 7:35 மதுரத்தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக, 8:30 மதுரத்தென்றல், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் ஸ்ரீ பிரபு அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக. இன்று காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி, அதனைத் தொடர்ந்து மதுரத்தென்றல் கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் நண்பகல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக, 12:10 இசை மேடை. இதில் கழுகுமலை ஏ கந்தசுவாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னஞ்சலாக. இன்று நண்பகல் 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தோழி சென்னஞ்சலாக கேட்கலாம். இதில் எழுத்தாளர் மித்ரா அழகுவேல் அவர்களுடன் நேர்முகம். 1:45 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக. 1:55 மெல்லிசை கோடையில் ஒரு நாள். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக. 2:15 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி, அதனைத் தொடர்ந்து மதுரத்தென்றல் கேட்கலாம். 2:40 சான்ஸ்கிரிட் நிகழ்ச்சி சென்னேஞ்சலாக, எஸ் பிரசனம் வழங்குவர் வேணுகோபாலன் சங்கரன் அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை 5:27 தொடங்கும் மாலை நேர ஒளிபரப்பில் குரலமுதம் 302 கேட்கலாம். 5:30 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி, அதனைத் தொடர்ந்து மதுரத்தென்றல் கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சவரீஸ் அவர்கள். நிகழ்ச்சியை சென்னஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். கால்நடைகளுக்கான நோய் மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண்மை அறிவியல் மைய கால்நடை அறிவியல் துறை திட்ட உதவியாளர் மருத்துவர் ஆர் திவ்யதர்ஷினி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக. 8:05 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி, அதனைத் தொடர்ந்து மதுரத்தென்றல் கேட்கலாம். 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் எஸ் லக்ஷ்மணன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதற் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 அறிவியல் நேரம் நெகிழியின் மறுபக்கம் நேர்முகம். பங்கேற்கிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். இன்று இரவு 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறும். இவையாவும் இன்று நமது வானொலியில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இனி கேட்கலாம் காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கும் சென்னஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக இன்று 65 பேருக்கு பத்ம விருதுகளை வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த

நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2,00,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 27 பேர் காயமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கமைத்துடன் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ், நேரம் சரியாக 6:02:42.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: நேரம் சரியாக 6:40:30. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
1: இவ்வுலகத்திலே வாழ்கின்ற பொழுது இறக்க உணர்வோடு ஈகை குணத்தோடு வாழ வேண்டும், அன்பு சுரக்க வேண்டும் இதயத்திலே. தற்காலத்திலே பார்த்தால் மூளை திறன் வளர்ந்திருக்கிறது, அறிவு பெருகி இருக்கிறது, ஆனால் இதயம் தேய்ந்து கொண்டே வருகிறது. இதயத்திலே இரக்கம் இல்லை. இரக்கம் இருந்தால்தானே அடுத்தவருக்கு ஈகின்ற தன்மை வரும். ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த கடைசியா ஒரு குழந்தை பிறந்தான், நல்லா வளர்த்தார், படிக்க வச்சார், வளர்ந்த பிறகு திருமணத்தையும் பண்ணி வச்சார். அந்த மருமகள் நல்ல தலைவாடு இலை போட்டு அறுசுவை உணவோடு பரிமாறினார். காலம் செல்ல செல்ல இவருக்கு நோய் பற்றியது, லொக்கு லொக்கு என்று இரும ஆரம்பித்தார். உடனே அந்த தலைவி, உங்கள் தந்தையார் எப்பொழுதும் இருமிக் கொண்டிருக்கிறார், எனக்கு பிடிக்கவில்லை, ஆகவே வெளியே இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி விட்டாள். உடனே பிள்ளை தந்தை இடத்துல சொன்னான், அப்பா உங்களுக்கோ நோய் வந்து விட்டது, எப்பொழுதும் இருமிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் வெளியிலேயே இருங்க என்று சொல்லி திண்ணையிலே கொண்டு வந்து விட்டுட்டான். தவமிருந்து பெற்ற பிள்ளை வளர்ந்து திருமணம் முடித்து வைத்தோம், இப்படி திண்ணையில் கொண்டு வந்து விட்டு விட்டானே,

ஆகவே வெளியிலே இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி விட்டாள். உடனே பிள்ளை தந்தை இடத்துல சொன்னான், அப்பா உங்களுக்கோ நோய் வந்து விட்டது, எப்பொழுதும் எரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் வெளியிலேயே இருங்க என்று சொல்லி திண்ணையிலே கொண்டு வந்து விட்டுட்டான். தவமிருந்து பெற்ற பிள்ளை வளர்ந்து திருமணம் முடித்து வைத்தோம், இப்படி திண்ணையில் கொண்டு வந்து விட்டு விட்டானே, கடும் குளிர் என்ன செய்வது என்று கலங்கினார். காலம் செல்ல ஒரு பெயர குழந்தை பிறந்தான், அவன் வளர்ந்தான். நல்ல வாழை இலையில அன்னமிட்ட அந்த மருமகள் பிறகு மஞ்சட்டியிலே கொண்டு வந்து போட்டார். ஆறிப்போன சோறும் ஊசிப்போன காயும் கிடங்கும். விதி என்று நினைத்து கொண்டு அப்படியே சிரித்து கொண்டே அவர் வந்து காலத்தை போக்கினார். இந்த குழந்தை பிறந்தார் இல்லையா, பெயரன், பெயரை உடையதால் பெயரன், தாத்தாவின் பெயரை பேர பிள்ளைகளுக்கு வைப்பதனாலே தான் பெயரன் பெயர்த்தி என்று பொருள். எல்லோரும் பேரன் பேத்தி என்கிறார்கள், அது அல்ல. அவன் என்ன பண்ணான், தாத்தா சாப்பிட்ட அந்த எச்சில் களம் இருக்கு இல்லையா, மண்கலத்தை எங்க கீழே போட்டு உடைச்சிருவாரோ, அவருக்கு கை நடுக்குது, வயசாகி போச்சு, கழுவி கழுவி கொண்டு போய் கவுத்து வச்சான். அவருக்கு ஏற்பட்ட அந்த மன மகிழ்ச்சி பட்ட துன்பமெல்லாம் மறைஞ்சு போச்சு. தவமிருந்து பெற்ற பிள்ளை வெளியில் தள்ளினான், ஆனால் நம்முடைய பெயரப்பிள்ளையோ நாம் உண்ட எச்சில் கலத்தை கழுவி வைக்கிறதே என்று மனமுகிழ்ந்து போனார். ஒரு நாள் தாய் பார்த்துட்டான், அடா பயலை எப்படி இந்த காரியத்தை செய்கிறாய், இங்கே வாருங்கள் என்று சொல்லி கணவனை அழைத்து இந்த கொடுமையை பாருங்கள்னு சொல்லி இவன் அந்த எச்சில் சட்டியை கழுவி வைக்கிறார் என்று சொல்ல, ஏன் கழுவினாய் என்று பெற்றோர்கள் அதட்ட அந்த பிள்ளை என்ன சொன்னான்னு தெரியுமா, அப்பா தாத்தாவை பாருங்கள், வயதாகிவிட்டது, கண் பஞ்சடைந்து விட்டது, கை கால்கள் நடுக்குகின்றது, அவர் உணவை உண்டுவிட்டு அந்த மண்டலத்தை கழுவுகின்ற பொழுது எங்கே கீழே போட்டு உடைத்து விடுவாரோ என்று எண்ணித்தான், நான் அதை கழுவி வைத்தேன் என்று சொன்னான். ஏண்டா அதை போய் கழுவுன, அது உடைஞ்ச உடக்கன் நான் அப்படின்னு பெற்றோர்கள் கேட்டார்கள். அப்போதான் சொன்னான், அப்பா அம்மா எப்படி தாத்தா இருக்கிறாரோ அதை போல நீங்களும் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் கிழவன் கிழவியாக வருவீர்கள் அல்லவா, அப்பொழுது இந்த திண்ணையில் உங்களை உட்கார வைத்து இந்த மஞ்சட்டியில் சோறு போட வேண்டும் என்று எண்ணித்தான், எங்கே தாத்தா உடைத்து விடுவாரோ என்று எண்ணி அதை பத்திரமாக நான் கழுவி வைத்தேன் என்று சொன்னான். இதில் என்ன தெரிகிறது என்றால், அந்த பேர பிள்ளையிடத்திலே தாத்தாவிடம் அன்பு தெரிகிறது, ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த அன்பு இருக்க வேண்டும். பட்டினத்தார் வந்து திருவோடு கூட கிடையாது, கையில் வாங்கி சாப்பிட்டார். ஆயிரக்கணக்கான மரக்கலங்கள் அவருக்கு எல்லாவற்றையும் தானம் கொடுத்து விட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு மாளிகை திண்ணையிலே அதன் உடமையாளர் படுத்திருக்கிறார், தொந்தி சரிய படுத்திருக்கார். அப்போ வத்தின உடலோட பசி தாங்க முடியாம ஐயா பசிக்கிறேன்னு கேட்டார். உடனே அந்த மாளிகை வாசி, சி போ போ போ என்று விரட்டி அடித்தார். பட்டினத்தார் அப்பதான் சொல்றார், ஏ மானுடா, பாலும் நெய்யும் உண்டு நீ இந்த உடலை வளர்த்து வைத்திருக்கிறாயே, இந்த உடலை பார்த்து தெருவிலே போகின்ற நாய் நரிகள் எல்லாம் நீ மாண்ட பிறகு உன் உடலை இடுகாட்டுக்கு கொண்டு வருவார்கள், அப்பொழுது நாங்கள் தானடா உன்னுடைய உடலை கூறு போட்டு உண்ணப் போகின்றோம், இதயத்தில் இரக்கத்தை வளர்த்துக்கொள் என்று கருத்திலே ஒரு பாடலை பாடி செல்வார். இந்த உலகம் இருக்கிறதே நித்திய வாழ்க்கையில் இது போய் மாறிக்கொண்டே இருக்கும், உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல. இருப்பது போய்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் சரியாக 6:15. கேட்கலாம் பக்தி மாலை.

தந்து அழிகிறது. அளவை கடந்த அருளா

ரவணா.

அம்மனை பொழுதுன் தேவினை தந்து அழைக்கிறதே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில்லை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் சரியாக 6:34:40.

0: இன்று பாரபவரிடம் ஆணி மாதம் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தமிழ்நாடு அரசு விதைச்சான்று துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட தரமான, வீரியமிக்க மற்றும் முளைப்புத்திறன் அதிகம் கொண்ட விதைகள் விற்பனைக்கு உள்ளதாக வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி உளுந்து பயிர்களான வம்பன் ரகம் 8, ஆதார நிலை 2, வம்பன் ரகம் மற்றும் சான்று நிலை 2, வம்பன் 11 ஆதார நிலை 2, வம்பன் 11 சான்று நிலை 1, மதுரை 1 ஆதார நிலை 2 உள்ளிட்ட விதைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் உளுந்து விதைகளில் ஆதார நிலை கிலோ ரூபாய் 130, சான்று நிலை கிலோ ரூபாய் 20 விற்பனை செய்யப்படுகின்றது. இவற்றை விவசாயிகள் வாங்கி பயனடைய வேண்டும் என்று வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9965228

0: 8760 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வயர்க்குடை பின்னுதல் குறித்த பயிற்சி 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பதிவு செய்தவர்கள் அனைவரும் தவறாமல் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, உரச்செலவை குறைப்பதற்கு விதை நேர்த்தி மிகவும் அவசியம். பயிர்களை விதை மூலம் பரவக்கூடிய பூஞ்சான நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கு விதையுடன் பூஞ்சான மருந்து கலந்து விதை நேர்த்தி செய்திட வேண்டும். விதை மூலம் பரவும் இலைப்புள்ளி, இலைக்கருகள், இலை உரை அழுகல் மற்றும் குலை நோய் போன்ற பூஞ்சான நோய்களை தடுக்க 1 கிலோ விதைக்கு 2 கிராம் வீதம் கார்பன் டசிம் கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து பின்பு விதைக்க வேண்டும். இல்லாவிட்டால் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா விரடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் என்ற உயிரியல் பூஞ்சான மருந்தை விதைப்பதற்கு முன் கலந்து விதைக்க வேண்டும். 1 ஏக்கர் விதைக்க தேவையான விதைக்கு விதை நேர்த்தி செய்ய ₹10 முதல் ₹20 வரை செலவு ஆகும். ஆனால் விதை நேர்த்தி செய்வதால் பயிர் வளர்ச்சி காலத்தில் நோய்கள் தாக்கி அவற்றை கட்டுப்படுத்த மருந்திற்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. நெல், சிறுதானியங்கள், பருத்தி, கரும்பு, எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களுக்கு விதை நேர்த்தி செய்வதற்கு 1 ஏக்கர் விதைக்கு அசோஸ் பயிரிலும் 1 பாக்கெட் ஆரிய வடிகஞ்சியுடன் கலந்து அதனுடன் பூஞ்சான விதை நேர்த்தி செய்த விதையை கலந்து நிழலில் 30 நிமிடம் உலர்த்தி பின்பு விதைக்க வேண்டும். இதன் மூலம் உரச்செலவை குறைக்கலாம் என்று வத்ராயிருப்பு வேளாண் துறை தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வாழையில் சுண்ணாம்புச்சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் ஏற்பட்டால் புதிதாக வெளிவரும் இலைகளின் தாள்கள் உருக்குலைந்து காணப்படும். அத்தகைய இலைகளின் நடுநரம்பு திடமாக இருக்கும். ஆனால் இலை தாள்கள் உருக்குலைந்து அதன் ஓரங்கள் ரம்பப்பற்கள் போன்று காணப்படும். சுண்ணாம்புச்சத்து பற்றாக்குறை மிகவும் முற்றிய நிலையில் புதிதாக வெளிவரும் இலைகளில் நடுநரம்பு மட்டுமே இருக்கும், இலைத்தாள்கள் இருக்காது. வாழையில் இத்தகைய சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை மரத்தில் ஒளிச்சேர்க்கை வினையில் அதிக பங்கு வகிக்கும். மேலே இருக்கின்ற புதிய இலைகளில் தோன்றுவதால் இது வாழை மகசூலில் 30% மகசூல் இழப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் தார் சுரக்கும் தருணத்தில் சுண்ணாம்பு சரிவர கிடைக்கவில்லை என்றால் காய்கள் நெடுக்கு வாக்கில் பிழக்கும், தாரின் விற்பனை தரமும் குறையும். மணற்பாங்கான நிலம், இத்தகைய நிலத்தில் சுண்ணாம்பு பிடிமானம் குறைவாக உள்ளது. மேலும் வடிகால் நீரில் சுண்ணாம்பு சத்து வேறு பகுதியிலிருந்து எளிதில் அடித்துச் செல்லப்படுகின்றது. மண்ணில் pH-இன் அளவு 7க்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மண்ணில் அமிலத்தன்மை நிலவும். இதனால் மண்ணில் போதிய அளவு சுண்ணாம்பு சத்து இருப்பதில்லை. மண்ணில் அளவுக்கு அதிகமாக சாம்பல் சத்து இருந்தாலும் இல்லை உரங்களில் போட்டாலும் வாழை மரத்தில் சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகின்றார் பி ராமலிங்கம் அவர்கள்.
1: ஒரு புதுசா ஒரு தொழில்நுட்பம் வளரணும்னா அவங்களுக்கு தேவையான உதவி அரசு துறையிலிருந்து ஒரு மானியம்னு ஒருத்தர் கொடுக்கணும்னு அவசியம் கூட இல்லை. அவங்களுக்கு தேவையான பண உதவிகள், தொழில்நுட்ப உதவிகள் கொடுக்கணும்.
2: இப்ப இந்த காளான் வளர்ப்பு முறையிலேயே இயற்கை முறை, ரசாயன முறைன்னு 2 முறைகள் இருக்கு.
1: இன்னும் நிறைய முறைகள்லாம் இருக்குது. இயற்கை முறைகளுக்குள்ள உள்ள போகையில் தண்ணியில் ஊற வச்சு பண்ணுறது ஒன்று, வைக்கோல பதப்படுத்தக்கூடிய இருக்குது, தொற்று நீக்கம் பண்ணுறது, ஆவியில் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் ஒன்று இருக்குது. அது போக ஆட்டோக்குள்ளே இன்னும் ஹை ப்ரெஷர் தொற்று நீக்கம் முறையில் அதில் தொழில்நுட்பம் பண்ணக்கூடிய விஷயமும் இருக்குது. இப்போ இது பண்ணி ஆட்டோக்குள்ளேன்னு எடுத்தாவே அந்த தொற்று நீக்கம் பண்ணுறதுக்கு அந்த ஆட்டோக்குள்ளே வந்து சின்ன லெவலில் இருக்கிறது அதிகமான விலை. அதை வச்சு காளான் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ அது வந்து பெரிய லெவலில் போனாவே அதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம்னு போடக்கூடிய முதல் தேவைப்படுது. அப்போ அதுக்கான சாதனத்தை யாரும் வாங்கி பயன்படுத்துறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அப்போ அதை எளிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆவியில் வைக்கிறதுக்கு சாதனங்களை நம்ம உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சில வரிசைகள் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இதுவே கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரூபா வந்துடுது. இப்போ அந்த அளவுக்குள்ள பண்ணுறோம். இதையும் எளிமைப்படுத்துறதுக்கான முயற்சிகள் இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஹை ப்ரெஷர்னு பண்ணணும்னா அந்தளவுக்கு தேவைப்படுது. ஏன்னா பாதுகாப்பு சாதனமாகிறது. இப்போ ஹை ப்ரெஷர் கொடுக்காம டெம்பரேச்சரை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணி இதை பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் ஒரு 10,000 பண்ணுங்க, ஒரு 20,000 வரும்னா ஈஸியாக பண்ணிடுறாங்க. இல்லை ஒரு 50,000 கூட ஈஸியாக, 1 லட்சம் 2 லட்சம் போது யோசிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுது. இயற்கை முறையிலும் போது ஒன்று தண்ணீரில் ஊற வச்சு நெல்லை வைக்கிற மாதிரி பண்ணுற விஷயம் ஒன்று, இதே இதை இட்லி சட்டியில் வச்சு வைக்கிற மாதிரி கீழே தண்ணியை வச்சு அந்த ஆவியில் வேக வைக்கக்கூடியது மெத்தடு, இதே இது ஹை ப்ரெஷரில் ஆட்டோக்குள்ளே உயர் அழுத்த வெப்பமானியில் வச்சு பண்ணக்கூடிய ஒரு 3 முறைகள் வந்துடுது. இதில் நம்ம ஹை ப்ரெஷருக்கு போகாமல் உயர் அழுத்த வெப்பமனைக்கு போகாமல் ஆவியில் வேக வைக்கிற மாதிரியும் இதில் பண்ணலாம். கொஞ்சம் டைம் மட்டும்
2: இந்த மூணு

0: முறைகள் சொல்லிட்டீங்க. இதுல நம்ம அந்த மூணு முறைகள்ல எதுல பண்ணா நம்மளுக்கு ஈஸியாவும் இருக்கும் லாபமும் வரும்?
1: ரொம்ப ஹை ப்ரெஷருக்கும் போக வேணாம், தண்ணியிலையும் ஒரு வச்சு நெல்ல வைக்கிற மாதிரி பண்ணோம்னா ரெண்டு கிடையாட்டில் ஆவியில் வைக்கிற மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் மட்டும் கூடும், பெரிய அளவில் நம்ம பண்ணலாம். அந்த இதுதான் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம்.
0: நீங்கள் அந்த முறையில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: நாங்கள் வந்து ஹை ப்ரெஷருக்கே போயிட்டோம். அதுலேயே நாங்கள் வந்து வெளியே போய் வாங்கினோம்னா நான் 4 லட்சரூபா சொன்னதை நாங்கள் ஒரு 1 லட்சரூபாயில் நாங்களே டிசைன் பண்ணி நாங்களே இதை உருவாக்கிட்டோம். ஒரு சர்டிஃபிகேட்னு வாங்கின நபர் ஒரு செய்யாத அளவுக்கு நாங்கள் ஒரு பாய்லர் செய்யக்கூடிய நபர்கிட்ட போய் நாங்கள் செஞ்சு வாங்கிட்டோம். 4 லட்சரூபாய்க்கு இருக்கிறத நாங்கள் ஒரு 1 லட்சரூபாய்க்கு செஞ்சிட்டோம். இன்றைக்கி நாங்கள் செய்யும்போது வந்து நாங்கள் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அன்றைக்கே நாங்கள் கேட்டோம் வந்து ஒரு 200 லிட்டர் கெப்பாசிட்டியில் கேட்டோம், அது 4 லட்சரூபா சொன்னாங்க. இன்றைக்கினா ஒரு 8 லட்சரூபா வரையும் சொல்லுவாங்க. எசத்தகடில் அந்த அளவுக்கு விலை வந்து கூடிருச்சு. இன்றைக்கி வந்து பண்ணால் ஒரு 2 லட்சரூபாயிலேருந்து 2.5 லட்சரூபாக்குள்ளே அந்த 200-250 லிட்டர் கெப்பாசிட்டியில் பண்ணிட முடியும். அந்த ஆட்டு இதே வந்து ஒரு லைசன்ஸ் ஆர்டர் போனோம்னா அவங்க கேட்குற தொகையில் அதிகமான இருக்குது. ஏன்னா இது வந்து பெரிய அளவு வியாபாரம் நடக்கக்கூடிய பொறுத்தவரை கிடையாது. ஏன்னா அந்த ஆட்டோக்குள்ளே இந்த உயர் வெப்பமானி வந்து ஹாஸ்பிட்டலில் லேப் எக்யூப்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் உபயோகக்கூடிய உபகரணங்களை தொற்று நீக்கம் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இதில் தான் நம்ம காளான் விதை உற்பத்தி பண்ணுறதுக்கும் வேணும், இந்த வைக்கோலை தொற்று நீக்கம் பண்ணுறதுக்கும் பண்ணணும். அப்போ இந்த அளவுக்கு போக வேண்டியில நீங்கள் ஆவியில் மட்டும் வேக வைக்கிறது சாதாரண சிம்பிள் ப்ராசஸிங்க. ஒரு நாகத்தகலையோ உள்ள ஒரு அலுமினிய தகலையோ உள்ள இதே எஸ்எஸ்எல் சில எவர் சில்வர்லேயோ நீங்கள் வந்து பண்ணி தொற்று நீக்கம் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து அதில் சின்ன ஏற்பட சின்ன பிரச்சனைலாம் இதை வந்து அடுப்பில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அதில் அடியில் இருக்க தகடு வந்து வேகமாக இதாகிரும். அப்போ அது மின்சாரத்துக்கு தான் போகணும். இப்போ மின்சாரத்துலனா நம்மளுக்கு இந்த 120 டிகிரி டெம்பரேச்சர் வரணும்னா நம்ம ஒரு 200 லிட்டர் கெப்பாசிட்டியில் பண்ணோம்னா அதுக்கு வந்து அதிகப்படியான கரண்ட் வேணும். கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோவாட்லேருந்து 6000 கிலோவாட்டில் அளவுக்கு வெப்பமானியை வச்சிங்கன்னா தான் வெப்பம் கிடைக்கும். அப்போ அந்த 120 டிகிரி வெப்பம் வர்ற அளவுக்கு நம்ம வந்து முதல்ல தண்ணியை ஹீட் பண்ணணும். அதுக்கு அளவுக்கு நம்ம பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ஜெயிக்க முடியும். குறைஞ்ச அளவில் பண்ணாங்கன்னா ஜெயிக்க முடியாது.
2: இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
6: தொடர்வது மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக.
7: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வடதமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர்

0: திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சட்டக்கல்லூரி அனைத்தையும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்துட்டு வரோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளுடன் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கறதுக்கான பணிகளையும் துவங்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
0: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதித் தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்களை வளர்த்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தளங்கள், கூடங்கள் மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த

0: குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப்பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுற்றரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வைத்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது அலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்ட வந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
1: இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து 2 நாள் தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7:00 இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக் கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
1: பசுமை வேலைகள் வருது, நம்ம பிள்ளைகள் ரெடியா, நாம் ரெடியா? இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் கொஞ்சம் புதுசாக இருக்கலாம், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் அது நம்ம வீட்டு குழந்தைகளோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. ஒரு சின்ன கேள்வி, உங்கள் மகன் அல்லது மகள் நாளைக்கு என்ன வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? டாக்டரா, இன்ஜினியரா, ஆசிரியரா, மென்பொருள் நிபுணரா? சரி, சஸ்டைனபிலிட்டி மேனேஜர், க்ரீன் எனர்ஜி எக்ஸ்பர்ட், காலநிலை ஆலோசகர், சுற்றுச்சூழல் தரவு ஆய்வாளர் போன்ற வேலைகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லையா? பரவாயில்லை, இன்னும் சில ஆண்டுகளில் இந்த வேலைகள் தான் அதிகம் தேடப்படும் வேலைகளாக இருக்கப் போகின்றன. முதல்ல இந்த சஸ்டைனபிலிட்டினா என்ன? பெரிய ஆங்கில வார்த்தை மாதிரி தோன்றுதுன்னு பயப்பட வேண்டாம். நம்ம ஊர் பாஷையில் சொன்னால், நாம் இன்றைக்கி நல்லா வாழணும், அதே நேரத்தில் நம்ம பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் நாளைக்கு

0: நல்லா வாழணும். அதற்காக இயற்கையை காலி பண்ணாமல் பார்த்துக்கணும். அதுதான் சஸ்டெயினபிலிட்டி. அதாவது நமக்கு கிடைத்த பூமியை அடுத்த தலைமுறைக்கும் கொஞ்சம் நல்ல நிலையில் விட்டு செல்லணும். குப்பை மேலாண்மை, அளவோடு இருந்தால் வளமோடு வாழலாம். நம்ம ஊர் கல்யாணத்துக்கு போனால் என்ன நடக்கும், சாப்பாடு முடிந்ததும் சிலர் பிளாஸ்டிக் கப், பாட்டில், கவர் எல்லாத்தையும் அங்கங்கே போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. அந்த குப்பை எங்கே போகுது, காற்றுல பறக்கும், நீரோடு சேரும், கடலில் போய் முடியும். அங்கே மீனுங்க அதை பார்த்துட்டு சாப்பாடான்னு நினச்சி விழுங்கும். பிறகு அந்த மீனை நாம் வாங்கி குழம்புல வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கதையில் வில்லன் யார், மீனா இல்லை நாமா? அதனால் தான் குப்பையை பிரித்து போடுவது, மறுசுழற்சி செய்வது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்றன. இயற்கை வளங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க. நம்ம வீட்டில் சிலர் ப்ரெஷ் பண்ணும்போது குழாயை திறந்து விட்டு உலக அரசியலை யோசிப்பாங்க, தண்ணீர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே தண்ணீர் ஒரு முடிவில்லாத வளமா? இல்லையே, காடுகள், நிலத்தடி நீர், ஆறுகள், ஏரிகள் என எல்லாமே நமக்கு கடனாக கிடைத்த சொத்துக்கள். இன்றைக்கி நாம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா நாளைக்கு நம்ம குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க வாட்டர் பாட்டில் வாங்குவாங்களா இல்லை வாட்டர் கேப்சூல் வாங்குவாங்களா? அதனால்தான் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதும் மழைநீர் சேகரிப்பதும் மரம் வளர்ப்பதும் மிகவும் முக்கியம். பசுமை ஆற்றல், ஐயையோ வெயில் கொளுத்துது என தினமும் சொல்கிறோம், ஆனால் அந்த வெயிலையே மின்சாரமாக மாற்றலாம்னு யோசிச்சிருக்கிறோமா? அதுதான் சோலார் ஆற்றல். அதே போல் காற்றிலிருந்தும் மின்சாரம் தயாரிக்கலாம். தமிழ்நாட்டிலேயே பல இடங்களில் காற்றாலை பண்ணைகள் இயங்கி வருகின்றன. அதாவது இயற்கையை அழிக்காமல் தொடர்ந்து கிடைக்கும் ஆற்றலை பயன்படுத்துவதுதான் பசுமை ஆற்றல். இது சுற்றுச்சூழலை மட்டும் காப்பதில்லை, லட்சக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது. பசுமை வேலைகள் ஏற்கனவே கதவை தட்டி கொண்டிருக்கின்றன. உலகம் முழுவதும் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், குப்பை மேலாண்மை, பசுமை கட்டிடங்கள், இயற்கை விவசாயம், சுற்றுச்சூழல் ஆலோசனை, தூய்மையான தொழில்நுட்பங்கள் என பல புதிய துறைகள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. இன்னும் சில ஆண்டுகளில் வேலைக்கு செல்லும் இளைஞர்களிடம் நிறுவனங்கள் கேட்கப் போகும் கேள்வி, உங்களுக்கு சஸ்டெயினபிலிட்டி பற்றி என்ன தெரியும் என்பதுதான். அதனால் இந்த திறன் இனிமேல் கூடுதல் தகுதி இல்லை, அடிப்படை தகுதியாக மாறப்போகிறது. பள்ளியிலிருந்தே தொடங்க வேண்டும். சுற்றுச்சூழல் பற்றி ஒரு பாடம் படித்தால் மட்டும் போதாது. குழந்தைகள் நேரடியாக களத்தில் இறங்க வேண்டும். மரம் நடலாம், மழைநீர் சேகரிப்பு பற்றி ஆய்வு செய்யலாம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் திட்டம் செய்யலாம், ஏரிகள் பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். நம் நாட்டிலேயே சில பள்ளி மாணவர்கள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு உதவியிருக்கிறார்கள். சிலர் சூரிய சக்தியில் இயங்கும் கருவிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். பாருங்கள், இவர்கள் பெரிய விஞ்ஞானிகள் இல்லை, பள்ளி மாணவர்கள்தான். ஆனால் சமூக பிரச்சனைகளை பார்த்து இதற்கு நாம் என்ன செய்யலாம் என யோசித்தார்கள். அதுதான் அவர்களின் பலம். சுற்றுச்சூழல் அறிவியல் படிப்பவர்களுக்கு மட்டும் இந்த அறிவு தேவையில்லை. ஒரு இன்ஜினியர் மின்சார வாகனங்களை உருவாக்கலாம். ஒரு கணினி நிபுணர் குறைந்த மின்சாரத்தில் மென்பொருளை உருவாக்கலாம். ஒரு கட்டிடக் கலைஞர் குறைந்த ஆற்றல் செலவிலான கட்டிடங்களை வடிவமைக்கலாம். ஒரு வழக்கறிஞர் சுற்றுச்சூழல் சட்டங்களில் நிபுணராகலாம். அதாவது எந்த துறையில் இருந்தாலும் நிலைத்தன்மை பற்றிய சிந்தனை அவசியம். நாளைய உலகத்தில் வெற்றி பெறுபவர்கள் வெறும் தொழில்நுட்பத்தை மட்டும் அறிந்தவர்கள் அல்ல, இயற்கையோடு இணைந்து வாழ தெரிந்தவர்கள்தான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸின் இனிய காலை வணக்கம் நேர்களே. விழாமல் ஜெயித்தான் என்பது பெருமையல்ல, வீழ்ந்தாலும் எழுந்தான் என்பதே பெருமை என்ற தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சாந்தினி. அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இன்று June 23 உலகம் முழுவதும் யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே ஆக கொண்டாடப்படுகிறது. அதாவது அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள் என

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1869 கிலோ ஹெட்ஸின் அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்ததா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, உலகம் முழுவதும் விளையாட்டின் சக்தியையும் ஒற்றுமையும் கொண்டாடும் ஒரு சிறப்பான நாள் இன்று. அதுதான் சர்வதேச ஒலிம்பிக் தினம்.

0: அதுவும் ஆப்லேந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்ந்து 7:15 தமிழின் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 7 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளையும், 56 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார். நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோருக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 131

0: பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் கடந்த மாதம் 25ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 66 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவனத்தின் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியை நோக்கியே அரசின் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மாவோயிஸ்ட் வன்முறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நக்சல் பாதித்த பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்பகுதிகளில் 12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் 9,500 கைபேசி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் மெட்ரோ ரயில் சேவைகள் நகர்ப்புற போக்குவரத்தை எளிதாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத், நமோ பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் நாட்டின் ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உயர்தரமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சவாலான சூழலுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இளையோர், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் முன்னேற்றத்தில் முழுமையான பங்கெடுப்பை வழங்க வேண்டுமென்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலா சூழலை உருவாக்க அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எளிமையான அனுமதி நடைமுறைகளின் மூலம் முதலீடுகளை எளிதாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தி உள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப்பகுதியில் நிலவும் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து சீன அமைச்சருடன் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். எத்தியோப்பியா, ஈரான், பிரேசில் ஆகிய நாடுகளின் உயரதிகாரிகளுடனும் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். விவசாயிகள், நுகர்வோர் ஆகிய இருதரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காய இருப்பு தொடர்பாக புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதில் போதுமான இருப்பை உறுதி செய்தல், நுகர்வோர் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். முன்கூட்டியே மேற்கொள்ளப்படும் விரிவான திட்டமிடல் மூலம் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் விலை நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில்

12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அங்குள்ள இந்திய தூதரகம் கத்தார் அரசு அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பணியாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், டிஜிட்டல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொரோக்கோ இடையிலான தீவிரவாத தடுப்பு கூட்டு செயல் திட்ட குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் திரு வினோத் பாடே, மொரோக்கோ தேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஹிஷம் பாலி ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். தீவிரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. லக்னோவில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் உத்தரவின் அடிப்படையில் மின்வாரியம், லக்னோ மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வீர் சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். விமானப்படை சார்பில் நடைபெறும் அர்ஜுன் சிங் நினைவு ஹாக்கி போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ. மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் தருகின்றார் மனநல ஆலோசகர் பி ராஜசவுந்தரபாண்டியன் அவர்கள்.
3: நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குலாம் நிறைய பேர் வரமாட்டாங்க. என்ன போய் உட்காந்து தானே பேசுகிறோம், பட் வந்து அங்கே நடக்கிற விஷயமே வேறு. இதுக்கு போய் இவ்வளோ காசு கொடுக்கணுமா அப்படின்றது. பட் என்னென்னா அது உங்கள் லைஃபையே அதை மாற்றுதுன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கண்டிப்பாக சொல்கிறேன், மருந்தும் கவுன்சிலிங்கும் சேர்ந்து இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறவங்க எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து ரெக்கவரி வந்து வேகமாக வந்து அதிலேருந்து வெளியே வந்துடுவாங்க.
2: மனநல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் அவங்ககிட்ட வெளிப்படும்?
3: குறிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்க, நம்ம இப்போ ஸ்கிசோஃப்ரினியா அதெல்லாம் வேறு மாதிரி. இப்போ நம்ம இந்த இதில் எடுத்துட்டோம்னா நிறைய பேர் வந்து நல்லா பழகிட்டு இருப்பாங்க,

0: திடீர்னு வந்து யார்ட்டுமே பேச மாட்டாங்க. உதாரணம் பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பார், டெய்லி காலில் குட் மார்னிங் சார் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவார். அந்த பாதிப்புக்குள்ளாகும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்பார், பார்த்துட்டு அப்படியே போயிடுவார். அதே மாதிரி சில பேர் வந்து கேட்பாங்க, நான் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்களா, நான் இல்லைன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி அமைச்சிக்குவீங்க, நான் இல்லைன்னா என்னை பற்றி நினச்சி பார்ப்பீங்களா அப்படின்ற ஹிண்ட்டு. அதே மாதிரி வந்து புதுசாக பொருள் வாங்கி வைப்பாங்க, கத்தி கயிறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்க ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கொஞ்சம் அந்த மாறும்போதே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். குறிப்பாக லோன்லியாக தனியாக நிறையா இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போதே இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம டாக்டர்ஸ்ட்டை கூப்பிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மேஜிக்கோ ரிலீஜியஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அது மட்டுமே பத்தாது, ஏன்னா நிறைய பேரோட பிலீஃப் அது. அட் த சேம் டைம் நீங்கள் டாக்டர்கிட்டையும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும்.
1: பொதுவாக சொல்கிறாங்க சின்ன சின்ன என்சைம்கள் குறையும் போது நமக்கு மூளையில் வந்து ஒரு டிப்ரெஸ் உண்டாகுது அப்படின்னு, அது உண்மையா?
0: ஆமாம் மேம், நமக்கு இப்போ வந்து கெமிக்கல்ஸ் ஹார்மோன்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் நம்ம டேர்ம் அதை வச்சுக்கலாம், என்சைம்ஸ் வாட் எவர் இட் இஸ். பட் என்னென்னா கண்டிப்பாக வந்து அது குறையும் போதும் நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ என்னென்னா இப்போ கார்டிசால் நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம டெக்னிக்கலாக போகணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் என்னென்னா இது வந்து சயின்டிஃபிக்கலாக புருவனான விஷயம். பட் என்னென்னா நாம் எப்படி அதை வந்து சரி பண்ணுறோம், உதாரணமாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற்றலாம். இது வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமே நான் சொல்கிறேன், பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. தூக்கம், உணவு, உறக்கம், அதாவது மூணு ஊன்னு சொல்லுவாங்க, உணவு, உறக்கம், உடற்பயிற்சி. இந்த மூணு நார்மலாக வச்சுக்கிட்டாலே மனுஷனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வராது. ஆனால் இன்றைக்கி இந்த மூணும் சரியில்லாத ஒரு காரணம்னா அதிக அளவு மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க.
1: மன அழுத்தம் அப்படின்றது எப்படி சர்வே இருக்குது?
0: WHO என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்தில் ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு விதமான மனநல பிரச்சனை இருக்குது, அது வந்து சிவியராக மைல்டாக இருக்கலாம் அப்படின்றது. 20 ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெயினான ஒரு பிரச்சனை வந்து மனநல பிரச்சனை அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி பரவலாக வந்து காணப்பட்டுருக்கு. பட் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது இப்போ ரீசெண்ட் ஆர்டிக்கலை நான் படித்தது, ஈவன் 3 முன்னாடி மதுரையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அதிக அளவு இந்த மாதிரியான டிப்ரெஷன் லெவலில் பாதிக்கப்படுறாங்க. அதாவது தற்கொலை விகிதம் கூட பார்த்தீங்கன்னா 1:2 இருக்காங்க. உதாரணமாக ஒரு பொண்ணு இருந்தால் அந்த இடத்துல 2 இறந்து போகிறாங்க அப்படின்றது. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா ஆண்கள் வந்து தங்களோட எமோஷன்ஸை வந்து உள்ளே வச்சுக்கிறது. குறிப்பாக வந்து சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க, நீ என்ன பொம்பளை பிள்ளையா அழுதுகிட்டே இருக்க அப்படின்றது. ஸோ இப்படி பெண் பிள்ளையா பெண் பிள்ளையா நீ சொல்லி சொல்லி சொல்லி அவன் என்ன பண்ணுறான், எமோஷன்ஸை ஃபுல்லாக சப்ரஸ் பண்ணிடுறான். இது வந்து இன்றைக்கி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. சேம் டைம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்கஹால் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு வர்றாங்க. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குன்னு சொல்லி கன்சியூம் பண்ணுறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாகதே தவிர கம்மியாகலை. கடைசியாக அது வேறு லெவலில் கொண்டு போய் அவங்க லைஃப்பை நெகட்டிவாக கொண்டு போய் விட்டுருது.
1: மன அழுத்தம் ஏன் சமாளிப்பது எப்படி? தகவல் வழங்கினார் மனநல ஆலோசகர் P. ராஜசௌந்தரபாண்டியன் அவர்கள்.

ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாராம் ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த

0: இல்லை வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார், அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு, இருந்தாலும் என்ன பண்ணுறது நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொன்னையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிக்கிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாரான். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொன்னார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊராக சுற்றினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான். அதை எங்கே வச்சுருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடனாக சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா.
1: இதுவரை நேர்கள் கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். கேட்டிருக்கிய நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய 1869 கிலோஹெர்ட்ஸ்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல். நேரம் 7:35 தொடரும் பாடலாய் கேட்கலாம் உடன்பிறப்பே திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1869 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மதுரை தென்றல். தொடரும் பாடலாய் கேட்கலாம் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன் வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில்

தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02 இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடரும் நிகழ்ச்சியாய் மதுரை தென்றல். தொடரும் பாடல் பா பாண்டி திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருப்பது மதுர தென்றல். தொடரும் பாடலாய் கேட்கலாம் இந்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மதுரை தென்றல்.
1: மாதிரியா இருக்கிறீங்க
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயம் எட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
5: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
0: இதுவரை நேர்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மதுரை தென்றல் தொடரும் நிகழ்ச்சியாய் கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் இன்று ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி. பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பி. தேவிகா.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: கண்டிப்பாக தூக்கம் ரொம்ப அவசியம் இல்லையா? உணவு எத்தனை அவசியமோ அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தூக்கம் அவசியம். அந்த தூக்கம் இல்லாமல் போச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து என்ன மாதிரியான ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை நமக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமைதியான ஒரு தூக்கம் பாதி நோய்களை குறைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பாக
0: பாதி மருந்தாக கூட அது செயல்படும் சொல்லலாம் இல்லையா?
1: நிம்மதியான தூக்கம் அவங்க உடம்புக்கான எல்லா நோய்களையும் அது வந்து குணப்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தது. தூக்கம்ன்றது சரியான நேரத்தில் வரணும், இருட்டு இல்லைங்களா? அந்த இருட்டான நேரத்தில் வந்து நம்ம மூளையில் வந்துட்டு மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டார்க் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அந்த இருட்டான இதில் வந்து தான் அந்த வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். அது சுரக்கும்போது அந்த தூக்கம் வரக்கூடிய உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்தி அந்த டைமில் போய் நம்ம படுத்தோம்னாக்கா ஒரு முழுமையான தூக்கம் கிடைக்கும். கிடைச்சி உடம்பில் ஏதாச்சும் பகுதிகளில் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த தூக்கத்தின் மூலியமாகவே அது வந்து தானாக ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் ஆகி பாடியில் வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி அதை வந்து அதை ரிப்பேர் செஞ்சு காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். இதே வந்து அந்த தூக்கம் வர டைமில் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அந்த தூக்கம் வர டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ போய் இந்த மொபைலை நோண்டுறது, லேப்டாப் நோண்டுறது, டிவியை பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதுலேருந்து வெளிப்பு

0: சொல்கிற இந்த ப்ளூ லைட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ லைட் போய் நம்ம மூளையை எஃபெக்ட் பண்ணும். இது பண்ணும்போது அந்த மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கிறது வந்து தடைப்படுது, தடைப்பட்டு அதோட சுரப்பு விகிதம் வந்து கம்மியாகுது. இப்போது 30% அப்படின்னும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த டைமில் மட்டும் தூங்குவாங்க, அதுக்கப்புறம் முழிப்பு வந்துடும், முழிப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கமே வராது. இதெல்லாம் என்ன காரணம்னாக்கா, அதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பண்ணுற நம்ம தப்புகள்.
1: இப்போது விலங்குகள் மனிதர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரெண்டு உயிரினங்களுக்குமான அந்த வாழ்வியல் முறையில் இப்போ விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா பகலெல்லாம் தூங்கும், இரவில் வந்து அதோடைய வேட்டை உணவு தேடுற பழக்கம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு இது இருக்கும். இப்போ மனிதர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பகல் அப்படின்றது உழைக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் இரவு அப்படின்றது தூங்குறதுக்கான ஒரு நேரமாகவும் கடைப்பிடிக்கப்பட்ட காலம் இருந்தது. பட் இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி இரவு பகலாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் நம்ம மனிதர்கள் இருக்கோம். மனசையும் உடம்பையும் ஒருமுகப்படுத்தினா மட்டும்தான் அந்த தூக்கன்றது நமக்கு கிடைக்கும். இதில் யோகாசனத்தில் ஏதாவது தீர்வு இருக்கா?
0: கண்டிப்பாக யோகாசனத்தில் தான் அதில் தீர்வுகளே இருக்குது. இதுக்கு வந்து மிலிட்ரி ஸ்லீப்பிங் ஹேபிட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்மி பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, எந்த நேரத்தில் அவங்களுக்கு கால் ஃபார் வரும், எந்த நேரத்தில் எந்திரிக்கணும், இல்லை எந்த நேரத்தில் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும்னே சொல்ல முடியாது. அப்போ படுத்த நேரத்தில் தூங்கணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க முகப்பகுதி, முக இந்த தாடை, அப்புறமா கண், கண்ணம், இந்த நெத்தி, இந்த மசில்ஸை வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, முகப்பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறமா அவங்க ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அப்புறமா கால் பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் ஒரு 10, 9, 8, 7, 6, 1, 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த தூக்கம் வந்துடும். இதுதான் இமீடியட் ஸ்லீப்பிங் மெத்தட். இந்த பயிற்சி வந்து தூக்கம் வராமல் இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கால் சென்டர் இங்கெல்லாம் ஐடி ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நைட் ஒர்க் பண்ணுவாங்க, டே டைமில் தூக்கம் வராது. ஸோ அப்போ இவங்க வந்து போய் படுத்தோன்னெல்லாம் தூங்க மாட்டாங்க, அதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபோனை வச்சு பார்த்துட்ருப்பாங்க, இல்லாட்டி ஃபோனில் சாங்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க போய் ஃபஸ்ட்டு அவங்க உடம்பை ஃபஸ்ட்டு நல்லா நீண்டு நிமிர்ந்து படுத்து உடம்பு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்கு பேரே வந்து நாங்கள் வந்து யோக நித்திரைன்னு சொல்லுவோம். கால் விரல்லருந்து படிப்படியாக வந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு இடத்தையாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வர வர வர வர வர வர அந்த லாஸ்ட் ரிலாக்ஸேஷன் வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வந்துடும்.
1: அதாவது மைண்ட்லேயே அதை பண்ணணும்.
0: ஆமாம், அது மைண்டில் தான் பண்ணணும். இதுக்கு வந்து நல்லா மல்லாந்து தான் படுக்கணும், மேலே பார்த்த மாதிரி கை கால் எல்லா இதையும் வந்து தளர்வாக வச்சுட்டு படுத்துட்டு ஒவ்வொரு இடத்தையாக வந்து அவங்க மைண்ட்லேயே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும். தளர்வு ஆக்கிட்டே வரும்போது லாஸ்ட்டில் அவங்க பாதி வர்றதுக்குள்ளேயே அவங்க தூக்கத்துக்கு போயிடுவாங்க. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளுக்கு தூக்கம் வராதுன்னா, மூளையை அதோட எண்ணெய் ஓட்டத்துக்கு அது ஓடிட்டுருக்கும். நம்ம படுத்திருப்போம், ஆனால் மூளை பாட்டுக்கு ஸ்பீடாக ஓடும். பல எண்ணங்கள் வந்து நீங்கள் அமைதியாக படுக்கிற நேரத்தில் தான் வரும். ஒரு வேலையை செய்யும்போது உங்களுக்கு பல எண்ணம் வராது, அந்த வேலை மேலே கவனம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வந்து அந்த டைமில் வராது. நீங்கள் எப்போ அமைதியாக உட்கார்றீங்களோ, எப்போ அமைதியாக படுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி, இல்லாட்டி குழந்தைங்களை பற்றி, நம்ம நீ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு எண்ண ஓட்டங்களும் அப்போ தான் உங்களை வந்து இது பண்ணும். இந்த மாதிரி எண்ணம் ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சாதாரணமாகவே தூக்கம் வராது. அப்போ அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம டைவெர்ட் பண்ணி மாற்றி என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணத்துக்கு அதை கொண்டு வரும். அதாவது கான்ஷியஸோட, உங்கள் விழிப்புணர்வோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கால் நுனிகள் வந்து இப்போ தளர்வடைகின்றன, அப்புறமா என்னோடய கணுக்கால்கள் தளர்வடைகின்றன அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் தளர்வாக்கிட்டு, அதாவது உங்கள் கான்ஷியஸ்லேயே நீங்கள் வந்து அந்த தளர்வடைச்சிட்டு மேலே வர்றதுக்குள்ளே என்ன ஆயிரும், மூளை ஆட்டோமேட்டிக்காக டயர்டாயிரும். ஒன்றையும் நிலைநிறுத்தி அந்த கவனத்தை கொண்டு போகும்போதே உங்களோட மனசு என்ன ஆயிரும், அதுக்கு பக்குவம் அடைஞ்சிடும். பக்குவம் அடைஞ்சு அந்த மன ஒருமைப்பாட்டுக்கு அது உங்களை கொண்டு வந்துடும். அதுலேயும் இப்போது காலையில் நீங்கள் எழுந்து அந்த மூளைக்கு உத்வேகத்தையும் உணர்ச்சியும் கொடுக்குற மாதிரி இருக்கும்போது சூரியனை நீங்கள் நினச்சி இது பண்ணலாம். எனக்கா அது வெளிச்சம் அப்படின்னும்போது வெளிச்சம் வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா, அதனால் அதை வச்சு இது பண்ணலாம். இப்போ நைட்டு நம்ம உறக்கத்துக்கு இது பண்ணணும்போது நம்ம நிலாவை ஒரு குளிர்ந்த காற்று வர மாதிரியும், அந்த டார்க் பிளேஸில் வந்து ஒரு நிலா வந்து அப்படியே மங்களாக ஓடிட்டுருக்க மாதிரியும் இதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த நைட் அட்மாஸ்பியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்கள் மைண்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை வந்து சர்க்குலேட் பண்ணும். அது பண்ணும்போது இயல்பாக

0: அப்படியே உங்கள் கண்ணு சொக்கும், சொக்கிட்டு ஒரு தூக்க நிலைக்கு உங்களை வந்து அது அப்படியே அழைச்சி கொண்டு போயிடும்.
1: இப்போ இன்னும் கூடுதலாக நமக்கு நேரம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய யோகாசனங்கள் அதை சொல்லுங்கள்.
0: ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இரவுக்கான யோகாசனங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப செலக்டட் தான், அதாவது தூக்கத்துக்குன்னு. நம்ம டே டைமில் தான் யோகாசனங்களை பயிற்சி பண்ணணும். காலையிலே நீங்கள் அந்த யோகாசனங்களை பயிற்சி பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை காலையிலே அது வந்து கம்மி பண்ணி உங்கள் எண்ண ஓட்டத்தை சீராக்கிருச்சுன்னா இரவு வரும்போது அது உங்களை தூக்க நிலைக்கு கொண்டு போயிடும். அப்படியும் முடியல, எனக்கு ஈவினிங் தான் டைம் இருக்குது, ஈவினிங் தான் பண்ண முடியுது அப்படின்றவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா சைல்டு போஸ் சொல்லுவோம், அதாவது பாலாசனம். பாலாசனம் எப்படின்னாக்கா மண்டி போட்டு உட்காந்து காலை மடக்கி அது மேலே வஜ்ராசனா போஸில் உட்காந்து முன்னாடி குமிஞ்சு உங்கள் உச்சந்தலையை கொண்டு போய் தரையில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். கைகளை ரெண்டையும் பின்புறம் கொண்டு போய் கைகளை தளர்வாக விடணும். இந்த பொசிஷனில் என்ன ஆகும்னாக்கா உங்களோட உடம்பு வந்து மூணு மடிப்பாக மடக்கப்படும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுகை பண்ணுவாங்க இல்லைங்களா, காலை மடக்கி உட்காந்து முன்னாடி போய் குமிஞ்சு மேலே வருவாங்களே, அந்த போஸை தான் நான் சொல்கிறேன். அதை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும்னா உடம்பானது மூன்று மடிப்பாக மடக்கி காலிலிருந்து ரத்த ஓட்டத்தை தலைக்கு கொண்டு வந்து தலையில் அந்த மூளைப்பகுதிக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ்டேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து தூக்கம் வரும். அப்படி அது பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து விபரீத கரணி அப்படின்ற ஒரு யோக நிலை இருக்குது. இந்த யோக நிலை என்னன்னாக்கா செவரோரமாக உங்கள் ரெண்டு காலையும் தூக்கி வச்சுக்கணும், இடுப்பிலேருந்து கழுத்து வரைக்கும் நேர்கோட்டில் படுத்துட்டு கால்களை ரெண்டையும் செவரோரமாக தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு படுத்துட்ருக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் அதே மாதிரி காலிலேருந்து இடுப்புக்கு வரும், இடுப்பிலேருந்து நெஞ்சு பகுதி, நெஞ்சு பகுதியிலேருந்து தலைக்கு வரும்போது இதே மாதிரி மன அமைதி கிடச்சி தூக்கத்துக்கான நிலையை அது உருவாக்கும். இதே வந்து மூச்சு பயிற்சியில் சொல்லணுன்னாக்கா சந்திர பிராணயாமான்னு சொல்லுவோம், அதாவது இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக விடணும், திருப்பியும் இடது நாசி வழியாகவே மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக விடணும். அப்போ இந்த இடது நாசி வழியாக மூச்சை இழுக்கும்போது குளிர்ந்த காற்றை உள்ளே இழுக்கிற மாதிரியும், வலது நாசி வழியாக மூச்சை விடும்போது வெப்ப காற்றை வெளியே விடுற மாதிரியும், அதாவது உடம்பில் எக்ஸஸ் ஹீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த உடல் உஷ்ணத்தை வெளியில் போகிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு அந்த மூச்சு பயிற்சி, சந்திர மூச்சு பயிற்சி நம்ம பண்ணும்போது இதே மாதிரி மனசு புத்தி எல்லாமே நம்மளுக்கு ஒரு குளிர்மையான ஒரு அந்த ப்ளசன்ட் ஃபீல் கொடுத்து உங்களுக்கு அந்த ஒரு தூக்கம் வர்றதுக்கான ஒரு நிலைமையை அது உருவாக்கும். அப்புறம் பிரம்மரி பிராணயாமான்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா ரெண்டு காதுகளையும் உங்கள் கையால் அடைச்சிட்டு உங்கள் மூக்கு வழியாக மூச்சை இழுத்துட்டு இப்போ வந்து அப்படின்ற இந்த ஒரு சவுண்டை நம்ம விடணும், அதாவது வண்டு தேனி இருக்கு இல்லைங்களா, தேனி பறந்து வரும்போது அந்த ஒரு ரீங்காரம் விட்டுட்டு வரும் இல்லைங்களா, அந்த ரீங்காரத்தை நீங்கள் வந்து அந்த சவுண்டு நீங்கள் வெளியே கொண்டு வரும்போது உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும். இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுனா மூளையை வந்து சரியான நிலையில் அந்த வைப்ரேஷன் கொண்டு வந்து நிறுத்தி மன அமைதி கிடச்சி அதுலேயும் உங்களுக்கு தூக்கம் வரும். முத்திரைகளில் சொல்லணும் அப்படின்னா முத்திரைகளில் வந்து தியான முத்திரை, கை கட்ட விரல் நுனியவையும் ஆள்காட்டி விரலோட நுனையையும் ஒன்று சேர்த்து மற்ற மூணு விரல்களையும் நீட்டி இந்த ரெண்டு கைகளையும் மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தியான முறையில் அப்படியே உட்காந்து உங்கள் மூச்சை கவனிச்சிட்டே வரும்போது மன அமைதி அடைஞ்சு அதுலேயும் உங்களுக்கு இந்த தூக்க நிலை வரும். ஆனால் இது எப்படி நம்ம சரிவர சிஸ்டமேட்டிக்காக பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். ஏன்னா அஷ்டாங்க யோகாவில் அது ஒரு முறைப்படியே இருக்குது, ஆசனம் பிராணயாமம் தியானம் அப்படி தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆசனங்களை பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மூச்சு பயிற்சிகளை பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த முத்திரைகளை பிடிச்சி பயிற்சி பண்ணணும். இது மூணும் அதாவது நீங்கள் தூங்க போடுறதுக்கு ஒரு அரவருக்கு முன்னாடி பயிற்சி பண்ணிட்டு தூங்க போனீங்கனாக்கா உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும், மன அமைதியாகும், காலையில் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி முக்கியமாக உணவு பழக்கம், உணவு பழக்கம் என்னன்னா உங்களுக்கு அதாவது மாலை நேரத்தில் உண்ணக்கூடிய உணவு சாதாரண எளிமையான உணவாக இருக்கணும், பழ வகைகள் காய்கறிகள் இல்லாட்டினா தானிய வகையிலான உணவுகள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வயிறு ஃபுல் பண்ணாமல் ஒரு அரை வயிறான உணவு முறையை எடுத்து அதுவும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு

0: முன்னாடியே இந்த உணவை எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எடுத்து இந்த பயிற்சிகளையும் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் எந்த ஸ்லீப்பிங் டிசார்டரில் இருந்தாலும், அதாவது மருத்துவரிடம் போய் தூக்கத்துக்கான மருந்துகளை பெற்று நீங்கள் வந்து அந்த மருந்தை யூஸ் பண்ணி தூங்கிட்டுருக்கிறவங்களாக இருந்தாலுமே, இந்த இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது நாள் படும்போது உங்களுக்கு அது வந்து தூக்கம் வந்து உங்களுக்கு இயல்பாக வர தொடங்கிடும்.
1: இன்றைய காலகட்டத்தில் பல வகையான ஸ்ட்ரெஸ், அது குழந்தைங்கள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. தூக்கம் வந்து கொஞ்சம் டிசார்டராக
0: இருந்துட்டு இருக்கு. ஆமாம்,
1: இதுவரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொன்ன இந்த முறைகளை வந்து எல்லாருமே ஆரோக்கியமான தூக்கம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணணும். பண்ணால் தான் நம்மளோட சமுதாயம் வந்து ஒரு சீரான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நேர்கொண்டு அது மூலமா அது பின்னாடி ஓடுறதுக்கே எல்லாத்துக்கும் டைம் சரியாக இருக்கும். அப்போ அவங்கள ஃபஸ்ட்டு அவங்க உடம்பையும் மனசையும் பக்குவப்படுத்துறதுக்கான வழியை அவங்க பண்ணினாங்கன்னா, அடுத்து பண்ணக்கூடிய அவங்களோட வேலை எதுவாக இருந்தாலும் அதை வந்து சரிவர செஞ்சு அவங்க வந்து அந்த இதில் வந்து முதன்மையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு.
1: கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, சிந்தனைகளில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, இது ரெண்டையுமே ஒரு நிறைவு செய்கிற ஒரு பொக்கிஷம் அப்படின்றது யோகா
0: கலைக்கு புதைந்திருக்கிறது. கண்டிப்பாக இருக்கு.
1: கண்டிப்பாக இதை கேட்ட நேயர்கள் இதன் மூலம் பயனடையட்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
4: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 4 10.

அடுத்து பண்டுரீதி கொலுவிய வையராமா, ராகம் ஹம்சநாதம், ஆதிதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

நேரம் 9:28:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பக்கல நிலபடி, கரகர பிரியாராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் திரு விஜய் பதிலுரை ஆற்றி வருகிறார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே மக்கள் பிரச்சினைகளுக்காக தாம் குரல் கொடுத்து வந்ததாக அவர் கூறினார். தூய்மையான நிர்வாகத்தில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு விஜய் தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9444561913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், தன்வீர் சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1169 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் முதல் பாடல் ஒன்று நினைச்சு பாட்டு படிச்சேன். திரைப்படத்துல இருந்து

பாடல். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அழைக்கவன் எண்கள் 25 310 27 அல்லது 25 310 28 என்ற எண்களுடன் 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு பெறலாம்.

ஆகாஷ்வாணி மாறே மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி எனக்கு பிடித்த பாடல். நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25 310 27 மற்றும் 25 310 28 என்ற எண்களுடன் 0452 என்ற முன்னிலை தொட்டு வரலாம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் யார் எங்கேன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இணைப்பில் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி பழக்கம் மண்மூடி போக கருத்தை சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல். எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சரதம் போடா தலைவிதி என்பது

ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி எனக்கு பிடித்த பாடல். தொடரும் பாடலாய் கேட்கலாமே. நான் அசைமச்சான்.

ஆகாஷ்வாணி மதுரை மந்தையில் 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி இன்னைக்கு திரைசாதான் வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சி நேர்கள் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் என் ராசாவின் மனசில் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:45 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தா காஷ்வாணி மதுரை மந்தலி 1269 கிலோஹெர்ட்ஸுடன் நிகழ்ச்சியில் கேட்கும் அடுத்த பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

இதுவரை கேட்ட ரசித்த நிகழ்ச்சி எனக்கு பிடித்த பாடல். ஆகாஷ்வாணி மதுரை மந்தளி 1269 கிலோஹெட்ஸுடன் இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் தாவேக்கு அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வி ஷர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:02.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
4: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
5: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
4: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
3: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
4: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
5: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
4: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.

0: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
1: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
0: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி. இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமாய் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸ் உடன். இன்று மதியம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து 12:10 இசை மேடை, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து 12:50 மெல்லிசை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தோழி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி, 2:15 மதுரை தென்றல், 2:40 சான்ஸ்கிரிட் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இன்று மாலை 5:27 குரலமுதம் 302, அதைத் தொடர்ந்து 5:30 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி, 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து மாலை 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ் அவர்கள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பீப்புள்ஸ் பத்மான் ஆகாஷ்வாணி, 8:30 இதுவரை நான். ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் எஸ் லட்சுமணன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம். நெகிழியின் மறுபக்கம் நேர்முகம் பங்கேற்கிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். இன்று இரவு 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஆகாஷ்வாணி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இதுவரை நேர்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பாய் நிகழ்ச்சியும் நேரமாய்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த

0: நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: தொடர்வது ஆயிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வித்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம் இசை மேடை.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் கழுகுமலை ஏ கந்தசாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக தத்துவம் அறிய என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ரீதி கவுளை ராகம், ஆதிதா.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஒரே நாடு, ஒரே அரசியலமைப்பு, ஒரே தேசிய கொடி என்ற தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்நினோ பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவமழை குறைவு, மாற்று பயிர்கள் மற்றும் எல்நினோ பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், மாநில அரசு தனக்கான உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறினார். மும்மொழிக் கொள்கை, மேகதாது, கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற விவகாரங்களில் தமிழக அரசு உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று கூறிய அவர், மத்திய அரசுடனான நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களே போதுமானது என்று தாம் குறிப்பிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அவர் கூறினார். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தமது அரசு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்களிடையே தெரிவித்து வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர், முந்தைய அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமக்கு பேச அனுமதி அளிக்குமாறு பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பின் அமளி தொடர்ந்ததையடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், ஆதாரம் இன்றி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் முந்தைய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் உரைக்கு பின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் மறு தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். திரு ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் மோதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாகவும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதலான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.

கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இந்தியாவுக்கு 230 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஹோவிட்சர் பீரங்கிகளை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகமையின் அலுவலர்கள் ஈரானின் அணு உலைகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு JD Vance அறிவித்திருந்தார். இருப்பினும் இதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான வர்த்தக தடை 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறுகிறது. அமெரிக்காவின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் துறை உதவிச் செயலர் டான் ஜிம்மர்மேன் மற்றும் கவுன்சிலர் டான் ஹோலர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் லெபனான் நாடுகளின் ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளப் போவதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹு, லெபனான் அதிபர் திரு ஜோசப் ஆன் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பேசினார். இதனையடுத்து லெபனான் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பலோச் மாகாணத்தில் 4 போராட்டக்காரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த அமைப்புகள் கூறியுள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கொலை தொடர்பான வழக்கில் மஹ்ரங் பலூச் உள்ளிட்ட 4 போராட்டக்காரர்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பலூச் தேசிய முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அம்மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதாக பலூச் மனித உரிமை கவுன்சில் கூறியுள்ளது. காங்கோவில் 1000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு எபோலா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோயால் இதுவரை 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட 371 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஷிவா நர்வால் வெள்ளிப் பதக்கத்தையும் யுக் பிரதாப் சிங் ரத்தோட் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது.

0: உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 20:00. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோளம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை பாடல் ஒன்று. ஈவன் சக்கரவர்த்தி பாடியுள்ள பாடல்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: ஹலோ, யாருப்பா பேசுறது?
7: வணக்கம், நாங்க ABC இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
6: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
7: நீங்க செல்லம்மா தானே?
6: நான் தான் செல்லம்மா, என்னவா?
7: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
6: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்காதாயி, நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
7: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான் இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
6: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
7: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
6: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
7: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
6: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
7: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
6: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
7: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
6: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
7: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
6: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
7: பாட்டி? பாட்டி
6: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
7: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கவிஞரும் கதாசிரியருமான மித்ரா அழகுவேல் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் யாழினி.
3: பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது இப்போ நம்ம நிறைய பேச ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். அது வந்து நம்ம யாருக்கும் யாரும் கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு ஏதோ ஒரு ஒரு வகையில் நமக்கான சுதந்திரத்தையோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த ஒரு சுதந்திரத்தை பெண்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: இல்லை, முத ஒரு சுதந்திரத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறதே அதில் எனக்கு உடன்படலை. சுதந்திரங்கிறதுனால நான் எப்படி இருக்கிற ஆசைப்படுறேனோ அப்படி நான் இருக்கலாம் அப்படிங்கிறதுதான் சுதந்திரம். எனக்கு என்னமோ ஒரு பொருளை வந்து கொடுத்தது மாதிரி நீ அப்பா அம்மா நமக்கு சொல்லுமா கார் வாங்கிட்டு வச்சுருங்க உடைக்காம விளாடணும், அப்படி பண்ண முடியாது. நீ வாங்கி கொடுத்துறேன்னா அது அதோடது, அது என்ன வேணா பண்ணும், உடைக்க கூட செய்யும் தான், அப்படி இருக்குல்ல.
3: இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களோட கவிதைகளில் இல்லை சிறுகதைகள் எல்லாத்தையும் நீ நம்ம இப்போ எழுத நினைக்கக்கூடிய சில உலகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இன்னும் தொட்டிராத இல்லது நான் வந்து இது எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த உலகம் எதுவாக இருக்கிறது? இப்போ ரைட்டர் சில பேர் நம்ம பார்க்கும்போது அவங்க இது நான் இன்னும் எழுதவே இல்லை, என்னோட எழுத்துல எனக்கு கொண்டு வரல, இல்லை இந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் இன்னும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி
4: கமலாதாஸ் மாதிரி பெண்களோட காதல்களை பத்தி எழுதணும்னு ஆசை. எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாம நம்மளை யாருன்னா வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்லாம் வந்து நினைக்காம டே டு டே நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ என்னெல்லாம் பண்றோமோ அது எல்லாத்தையும் வந்து எழுதணும்னு ஆசை. அதை கண்டிப்பா
3: எழுதுவேன். இப்போ நீங்கள் இலக்கியத்துறையில் இப்போ இவ்வளோ எழுதுறது அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ வர ஜெனரேஷன் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, புத்தகங்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பார்க்க அப்சர்வ் பண்ண வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கா, இல்லை முன்னைய விட இப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
4: அந்த விஷயங்கள் வந்து எனக்கு நிஜமாக தெரியல. நம்ம நம்ம பார்க்குற ஒரு ஸ்மால் க்ரௌடை வச்சு நம்ம அதை எப்படி எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் என்னென்னா எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னா, நம்ம புத்தகம் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் நம்மளை துரத்தி அடிப்பாங்க, படிக்காமல் நீ எதுக்கு புத்தகம் படிச்சுட்டு இருக்க, நீ புத்தகம் படித்தா கெட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லி. ஸோ அங்கேருந்தா நம்ம எங்கே வந்திருக்கோன்னா புத்தகம் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுற காலகட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து எப்படியா இருந்தாலும் சரியான பதில போவாங்கன்னு நம்ப
3: வேண்டிதான்.
4: ரொம்ப அதை பத்தி கவலைப்படுறதுக்கோ இல்லை அதை அதில் ரொம்ப யோசிக்கிறதுக்கோ எதுவும் இல்லைன்னு நான் நம்புறேன்.
3: ஓகே, அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா இப்போ நிறைய பேர் கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்துட்டு நான் பார்க்குற வகையில் என்னென்னா புத்தகங்களே படிக்காமல் நிறைய பேர் அவங்களுக்கு தோன்றதெல்லாம் எழுதுறது கிறுக்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் உங்கள் அளவில் எந்த ஒரு கவிதை முன்னாடி நம்முடைய முன்னோடிகளினுடைய கவிதைகளையோ அதை பற்றி எதுவுமே படிக்காமல் ஒரு கவிதை எழுதுறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்று அவங்க எழுதுறது நிறைய பேர் அது கவிதையா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாத ஒரு சூழல் அவங்க வந்து எழுதுறாங்க, எழுதிறது கவிதை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி படிக்காம ஒரு விஷயத்தை நம்ம எழுதுறது அப்படிங்கிறது எந்த அளவுல சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
4: சினிமாவில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே தான் வந்து நம்ம இலக்கியத்துலேயும் வந்து பூர்த்தி பார்க்கணும். நம்ம வந்து என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது உங்களோட பேட்டர்னை உங்களோட கிராஃப்டை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதே தவிர எது நல்ல கவிதைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எழுதுறது கவிதையே இல்லையான்னு வந்து நம்மளுக்கு தெரியும். நீங்கள் நல்லா வாசிக்க வாசிக்க என்னாகுனா உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா நீங்கள் நல்ல இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் நல்ல ஃபுட்டை வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களால் ஒரு மோசமான ஃபுட்டை சமைக்க முடியாது. ஆப்வியஸாக வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் அதிகமாகும். ஸோ அது வந்து நம்ம எழுதுறதுக்கு யாருக்கு வேணாலும் உரிமை இருக்குங்க, எனக்கு தோன்றதை யாரு வேணாலும் எழுதலான்னு வைங்களேன், அது பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் வந்து ஒரு சமூகத்துக்கிட்ட அதை புத்தகமாக போட்டு அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப ஏன்னா ஒரு குறைந்தபட்ச பொறுப்புணர்வு வந்து நம்மளுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா புத்தகத்தை வாங்குற ஒரு வாசகர் வந்து அவரோட பணத்தை செலவு பண்ணி அதை வாங்க போகிறாரு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து செலவு பண்ணி அதை வாசிக்க போகிறாரு. அவர் அதை வாசித்து சே இவனுக்கு கவிதை எழுத வரல அப்படின்னு நினைக்கிறதுக்காக அவங்க அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அதனால் குறைந்தபட்சம் என்னென்னா இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு போகிறோம், நான் வந்து இல்லை நான் டிவியில் பார்த்துருக்கேன் நான் ட்ரைவ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு போய் வண்டி எடுத்துருவோமா? எடுக்க மாட்டோம்ல. அதுக்கு ஒரு எல்லா விஷயத்துக்குமே வந்து பயிற்சி வந்து தேவைப்படுது. பயிற்சிங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் அது என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். எனக்கு கார் ஓட்ட தெரியுங்கிறதுக்காக நான் போய் கப்பல் ஓட்ட முடியாது இல்லையா. ஸோ அதனால அந்த நல்ல கவிதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது, நல்ல எழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது நம்ம இலக்கியத்தை வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையாகவே வந்து எழுதுறதுக்கான முதல் படிங்கிறது வாசிக்கிறது தான். சினிமா எடுக்கிறதுக்கான முதல் படி வந்து

0: இப்போ இலக்கியம் சார்ந்து உங்களோட நிறைய விஷயங்கள் நான் பேசணும். இப்போ வந்து மீடியா சார்ந்து நான் சிலதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி மீடியா அப்படிங்கிறது பெண்களுக்கு பொதுவான ஒரு பிம்பம் என்னென்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு துறை அப்படின்ற ஒரு போக்கு இருக்குது. ஆனாலும் பார்க்கும்போது அதிலும் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்த நிறைய இயக்குநர்கள் அப்படிங்கிற பெண் இயக்குநர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க, இல்லை ஒரு அதில் வந்து சாதித்த பெண்களும் இருக்காங்க. ஆனால் அது யாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்கிற மாதிரி தெரியல. நிறைய பேர் இன்னும் அந்த ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு இது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை பெண்களுக்கு உண்மையாகவே இந்த ஃபீல்டில் அவங்களுடைய காலத்துக்குமான ஒரு ஒரு அவங்களோட ஒரு கெரியராக சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இடம் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது?
1: நம்ம எதை வந்து நீ பெண்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், எந்த வேலையை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம்? எதுவுமே கிடையாது. அதை தாண்டி வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து போராடிட்டு தான் இருக்கும். அது உனக்கு பிடிச்ச இடத்துல போராடலாமே, அதை தான் நான்
0: சொல்கிறேன்.
1: இப்போ எனக்கு வந்து மீடியா எனக்கு எழுதுறது பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு வந்து மீடியாவில் இருக்கிறது சினிமாவில் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, பட் அதில் பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்காக நான் ஐடி வேலைக்கு போகிறேன். ஐடி வேலையிலையும் உனக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ நீ உனக்கு பிடிக்காத பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கிறது, உனக்கு பிடிச்ச பாதுகாப்பு இல்லாத இடத்துல இரு, உனக்கு தெரியும் நீ எப்படி உன்னை சர்வே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நான் யோசிக்கிறேன்.
0: ஓகே ஃபைன்.
1: என்னன்னா நம்ம சொசைட்டி வந்து சொல்லுதில்ல, அது வந்து என்னன்னா சினிமாவும் மீடியாவும் வந்து உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும். நிறைய ஷிஃப்ட் மாறும், நீங்கள் டே அண்ட் நைட்டு வந்து ஒர்க் பண்ணுவீங்க, உங்களால் ஒரு ஆர்கனைஸ்டு உமனாக இருக்க முடியாது. நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கிற மாதிரி சமூகத்தோட கண்ணில் வந்து தெரியும். அதனால தான் அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க. பாதுகாப்புக்கு அவ்வளோ கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு தெரியுங்க நம்மளுக்கு எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும்னு, வந்து நம்மளுக்கு தெரியும் யார் எப்படி நம்மள்கிட்ட பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நமக்கு தெரியாதுன்னா அது சொன்னால் அது பொய் தான் அது.
0: ஓகே, இப்போ ஒருவேளை நீங்கள் நம்ம இவ்வளோ தூரம் ஒரு பெண் இப்படி நடந்துக்கணும், இல்லை ஒரு பெண் இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வளர்ப்பிலே எல்லாமே என்ன வரைக்குமே ஒரு பெண் வந்து இப்படி உட்காரக்கூடாது, இப்படி இப்படி செய்யக்கூடாது, இல்லை இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு வளர்ப்பிலே எல்லாமே வளர்ந்து, ஏன்னா அப்படி தான் சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம், அதுதான் உண்மையும் கூட. ஒருவேளை அப்படிங்கிறத தாண்டி ஒருவேளை ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை நீங்கள் வந்துட்டு அறிமுகம் செய்யணும், இல்லை ஒரு பெண் ஒரு ஒரு ஒரு ஆணாக நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எத்தனை பேர் சொல்லியிருக்காங்களோ, எந்த அளவில் சொல்லியிருக்காங்களோ அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை உங்களோட ஒரு கண்ணோட்டத்தில் இருந்து ஒரு ஆணுக்கு ஒரு ஆணாக நீங்கள் இப்படி இருக்கும்போது நிச்சயமாக அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் வரும். ஏன்னா ஒரு ஆண் பார்வையிலேருந்து பெண் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துங்கிறத தாண்டி, ஒரு பெண் பார்வையிலேருந்து ஒரு ஆண் நீங்கள் இப்படி இருந்தாவது இப்படி இப்படி இருந்தால் கசரியாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் என்ன சொல்வீங்க?
1: ஆண்கள் வந்து பெண்களை நம்ம போக்கில் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம போக்கில் வந்து விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம ஒரு அன்பை அவங்களுக்கு கொடுப்போம்ல, அது பயங்கரமாக இருக்கும். அவங்களால அதிலிருந்து வந்து மீள முடியாது. இப்போ நீங்கள் எங்களை அடக்கி வச்சுருக்கிறதுனால நாங்கள் ஒரு அன்பை உங்களுக்கு கொடுக்கறத நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, அது அன்பே கிடையாது, அது வந்து ஒரு பாவனை. நீங்கள் வந்து எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறப்போ, நம்மளை நம்ம போக்கில் விடுறப்போ, நம்மளை உண்மையாகவே நம்ம மேலே அன்பு செலுத்துகிறப்போ நம்ம ஒரு அன்பை திருப்பி கொடுப்போம்ல, அதை பார்த்துட்டா உங்களுக்கு தோணாது ஃபஸ்ட்டு. அதை மட்டும்தான் நான் சொல்ல நினைக்கிறேன். மற்றபடி வீட்டில் பெண்கள் எப்படி இருக்கணும் ஆண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தரத விட நம்ம போதிக்க வேண்டியது அர்த்தம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து செல்ஃப் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பிரச்சனை தராத உங்களோட சந்தோஷம் எதுவாக இருக்கோ அதை நோக்கி போங்க, அதை பண்ணுங்கள், அவ்வளோதான் வாழ்க்கை. பட் என்னென்னா எல்லாத்துக்கும் அந்த ப்ரிவிலேஜ் வந்து கிடைக்காது. இப்போ நான் சொல்லுவேன், நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் வந்து மணாலிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னா அது அதெல்லாம் எல்லா நாளையும் பண்ண முடியாது. பட் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கு. இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஸ்டில் இந்த பிரச்சனை எக்ஸிஸ்டிங்கான்னு எல்லோரும் கேட்பாங்க, பட் ஸ்டில் எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்குது. நிறைய பொண்ணுங்க வந்து கல்யாணிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் மறந்துட்டு ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதை சமைச்சு போட்டுட்ருக்காங்களே, அங்கேருந்து ஆரம்பிங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு உப்புமா பிடிக்குன்னா ஒரு நாள் உப்புமா சாப்பிடுங்க, அது அதனால் என்ன மாறி இருப்போது, ஒன்றுமே வந்து மாறப்போகிறதில்ல. ஸோ எண்ட் ஆஃப் தே ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு 40-50 வருஷம் வந்து ஒருத்தரோட வந்து வாழ போகிறோம் அப்படிங்கிறப்ப ஒருத்தருக்கு வந்து சந்தோஷமாக இருங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா யார் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது யார் டாமினண்ட்டாக இருக்கிறது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ட்ராவல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா போகிறோம், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்து சந்தோஷமாக போவோம் அப்படின்னு நினச்சிட்டாலே பாதி பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
0: சரி, நிஜமா அது ரொம்ப அழகான ஒரு ஒரு விளக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நிறைய பேர் அது அந்த ஒரு விஷயத்துலேருந்து யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை, அந்த ஒரு கோணத்துலேருந்து யாரும் அணுகிறது இல்லை அப்படிங்கிறது.

0: ஒரு அழகானதா மாறும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் ஏதாச்சும் இருந்ததுன்னா, நீங்க பெண்களுக்கு அப்படி சொல்ற ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா?
1: நம்மளுக்கு வந்து வழக்கமா நம்மளுக்கு என்ன சொல்லி வளர்த்துவாங்க, நம்ம இந்திய சமூகத்துலதான் இருக்குன்னு நினைக்கிறேன், வெளில இருக்கான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்லி வளர்த்துவாங்கன்னா, நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிறது வந்து தப்புன்னு சொல்லி வளர்த்துவாங்க. இப்ப நம்ம ஒரு பொண்ணா இருக்கிறோம் அப்படின்னா, நீ உன்னோட சந்தோஷங்களை உன்னோட டிமாண்ட்ஸை வந்து நீ ப்ரையாரிட்டிஸ் பண்ணக்கூடாது. நீ அடுத்தவங்களுக்கு என்ன வேணும், உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதை நீ செய்யணும், உங்க பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை நீ பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதை செய்யணும், மாமனார் மாமியாருக்கு கௌரவத்துக்கு பங்கு வராமல் நீ நடந்துக்கணும். இதெல்லாத்தையும் பண்ணிட்டு பாக்குறப்ப வந்து என்னன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எதையுமே பண்ணிருக்க மாட்டோம், மறந்தே போயிருப்போம். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்மளுக்கு என்ன வரும் வராது எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாது. நான் பெண்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, தியாகி பட்டம் வாங்கி நம்ம ஒண்ணுமே சாதிக்க போறதில்ல. கொஞ்சம் செல்ஃபிஷாக இருங்க, அதில் தப்பு கிடையாது. கொஞ்சம் உங்களுக்காக பேசுங்க, கொஞ்சம் நம்மளுக்காக நம்ம பேசாட்டி யாருமே பேச மாட்டாங்கல்ல, கொஞ்சம் நான் உங்களுக்காக பேசுங்க, கொஞ்சம் வந்து செல்ஃபிஷாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை வந்து செய்யுங்க, அது தர சந்தோஷம் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நான் உடனே வந்து வீட்டை விட்டு வெளில போய் எல்லோரும் புது வாழ்க்கை ஆரம்பிங்க அப்படிலாம் சொல்லலை. சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரி பண்ண ஆரம்பிங்க. செல்ஃபிஷாக இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய கொலை குற்றம்லாம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம சந்தோஷமாக தான் நம்ம சுற்றி இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஐயோ இதை வேறு செய்ய வேண்டியது இருக்குது, நமக்கு பிடிக்காத செய்கிறோம் அப்படின்னு சலிச்சிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறக்கும், கொஞ்சம் ஒரு மிட்பாத்தை வந்து பிடிச்சி நம்மளும் சந்தோஷமாக இருந்தால் அடுத்தவங்க இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன்.
0: இப்போ இலக்கியம், பொதுவாகவே இலக்கியம் சினிமா, நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு மனித மனங்களோடு பேசக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து பயணிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றுறது இலக்கியம்னாலையும் முடியும், ஒரு பெரிய திரைப்படங்களாலும் முடியும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு பெண்ணாக நான் இலக்கியத்தை அணுகிறது அப்படிங்கிறது எனக்கு என்ன அளவில் அது வந்து ஒரு வேறு ஒரு மாதிரியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காலம் காலமாக ஒரு பெண் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நான் ஒரு இலக்கியத்தை அணுகும்போது அதை படிக்கும்போது அது எனக்கு திறக்கிற வெளி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருசு. அது எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. இப்போ ஒருவேளை இலக்கியத்தை நீங்கள் இலக்கியமோ இல்லை அதுக்கரமாக இப்போ திரை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அந்த இலக்கியம் உங்களுக்குள் ஏற்படுத்தின ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் எதுவாக உணர்றீங்க? இல்லை ஒருவேளை இந்த இலக்கியம் இது நீங்கள் நம்ம பண்ணும்போது இது நிச்சயமாக இப்படியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா எதுவாக இருக்கும்?
1: எனக்கு இலக்கியம் வந்து முதன்மையாக வந்து எனக்கு அறத்தை தான் போதிச்சுது. எந்த திரையும் வந்து அதை பெரிய அளவில் கொண்டு போதான்னு எனக்கு தெரியல. பட் என்ன, இலக்கியம் வந்து எனக்கு என்னென்னா, ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் வந்து தன் வாழ்நாளில் எதை அடைய வந்து அவன் இது பண்ணுறான், அது எப்படி அடையணும், ஒரு மனிதனோட செயல்கள் வந்து அடுத்தவங்களை எப்படி வந்து பாதிக்குது, எப்படி வந்து இது பண்ணுது, எப்படி நம்ம அறத்தோடு நடந்துக்கணும், அதை வந்து இலக்கியம் எனக்கு போதிச்சுது. அதை நான் வந்து என்னால் முடிந்த அளவுக்கு வந்து திரையில் கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். என்னால் வந்து எவ்வளோ நல்லா இல்லாத ஒரு சீனை கூட நான் எழுதுவேன், நான் எழுத மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். பட் என்னென்னா, ஒரு அறம் தவறிய ஒரு நாயகர்களையோ நாயகியையோ வந்து நான் எழுத மாட்டேன். ஏன்னா அந்த பொறுப்பும் கடமையும் வந்து எனக்கு இருக்கிறதா வந்து நினைக்கிறேன். அந்த பொறுப்பை வந்து எனக்கு இலக்கியம் தான் கொடுத்துச்சு. மேபி நான் இலக்கியமே தெரியாமல் நான் திரைத்துறைக்கு வந்து போயிருந்தேன் அப்படின்னா நான் வேறையாக இருந்து வந்திருக்கலாம். ஸோ இப்போ நான் அடிப்படையில் வந்து ஒரு நல்ல மனுஷியாக இருக்கேன் அப்படின்னா அது இலக்கியம் தந்தது தான். பட் இலக்கியம் படிக்கிற எல்லாருக்கும் வந்து அது அப்படி கணிஞ்சு வருதான்னு எனக்கு தெரில. ஏன்னா இலக்கியம் வந்து என்னென்னா, நம்மளோட பெர்செப்ஷன்ஸை வந்து மாற்றும், அதுக்கு நம்ம வேலை செய்யணும் ஆக்சுவலாக. இப்போ ஒரு விஷயத்தை வந்து சாதாரணமாக ஒருத்தவங்க பார்க்குறதுக்கும் ஒரு இலக்கியத்தில் வந்து அதை அணுகிறதுக்கும், ஒரு நாவல்லையோ வந்து என்னென்னா ஒரே விஷயத்த பல்வேறு விதமான பெர்செப்ஷன்ஸில் வந்து அணுகியிருப்பாங்க. ஓ இதை இப்படியும் பார்க்கலாமா, இதை இப்படியும் பார்க்கலாமா, இதை இப்படியும் பார்க்கலாமா, அப்போ எது கரெக்டு, இப்போ எது வந்து கரெக்டான நோக்கத்தோடு இருக்குது, எது கரெக்டாக முடியுது, அப்போ அதுதான் கரெக்ட். அப்போ இந்த அதே மாதிரி நமக்கு நடக்கிறப்போ இதை நம்ம எப்படியெல்லாம் பார்க்கறதுக்கான பெர்செப்ஷன்ஸ் இருக்குது, அதில் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ என்னால் ஒரு விஷயத்தில் சின்ன தப்பாக ஒன்று இருக்குது அப்படின்னா கூட கரெக்டாக ஸ்பாட் பண்ண முடியும் என்னால். அந்த ஒரு திறனை வந்து எனக்கு இலக்கியம் கொடுத்தது.

ஸோ ஒருவேளை இப்போ பெண்ணுக்கு நீங்கள் ஏதாச்சும் சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா, இல்லை ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒருவேளை இப்படி இருக்கிற பட்சத்தில் அது உங்களுக்கான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும், இல்லை உங்களுக்கான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது

0: ஸோ நிறைவாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்களுடைய கவிதைகளோட இந்த ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு பிடித்த, நீங்கள் எழுதினதில் உங்களுக்கு பிடித்த ஏதாச்சும் ஒரு இரண்டு கவிதைகள் எங்களுக்காக, நேர்களுக்காக நீங்கள் வாசித்து காட்டணும்னு நான் நினைக்கிறேன்.
1: ரெண்டு கவிதை. முதல் கவிதை, ஆற்று நீர் அடித்து அடித்து தூள் தூளாகி போன கற்களென மனதில் தங்கியுள்ளன சில சொற்கள். கரையில் புதைத்து வைத்த முட்டைகளின் நினைவுடனேயே கடலில் சுற்றும் ஆமை நான். என் முட்டைகள் கண்டிப்பாக பொரிந்தாகும் என்பது விதி. கரிய நாக்குகளால் நெருப்பை கக்கும் புது சாலையில் வேண்டுமென்றே விழுந்து துடிதுடித்து மரணிக்கும் பறவையின்

0: ஈற்றிலிருந்து தெறிக்கும் நெல்மணிகள் யாரோ விதைத்த சொற்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் எதனிடமிருந்தும் எதுவும் தப்பாது. உனை நோக்கி நீள்கின்ற கைகள் சென்ற நூற்றாண்டு தொட்டு நீண்டு கொண்டிருப்பவை. உன்னை சுற்றி சுற்றி துன்புறு சொற்கள் உன்னாலேயே சொல்லப்பட்டவை. இதற்கு வேறு வழியே இல்லையா? இருக்கிறது. சொற்களை கைவிடாதிருங்கள். அடுத்து, எல்லா சமயங்களிலும் நம்மை தேடி வருவதில்லை மாற்றங்கள். அதற்காக நாம் கால் கடுக்க கண்டங்களை தாண்டி நடக்க வேண்டியிருக்கிறது. சுற்றிலும் ஒரு கூட்டை கட்டி அதற்குள்ளேயே அடைந்திருக்க வேண்டியிருக்கிறது. நகங்களையும் இறகுகளையும் பல்லை கடித்து கொண்டு நாமே பிடுங்கி எறிய வேண்டியிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வருடங்கள் மண்ணுக்கடியில் மழுங்கி கிடக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் தங்கள் நிறங்களை இழந்து இழந்து மீட்கும் பூனாரைகள் எதனில் இழந்து எவற்றிடமிருந்து பெற்றிருக்கும்? பழமைக்கு திரும்பும் பாதையெங்கும் பூத்திருக்கின்றன கள்ளிச்செடிகள். கடந்து வந்த பாலையை மற்றொரு முறை திரும்பி பார்க்கத்தான் வேண்டுமா? அங்கு தொலைத்தது ஒற்றை செருப்பாகவோ ஒன்றுக்கும் உதவாத காகிதமாகவோ சிறுக சிறுக சேர்த்த தூய அன்பாகவோ கூட இருக்கலாம். ஆனால் நீண்ட யாத்திரைக்கு பின் மீண்டும் வீடு நோக்கி திரும்புபவர்களின் யாத்திரைகள் எப்போதும் தொடங்கப் போவதே இல்லை.
1: இவ்வளவு நேரம் ஒரு வித்தியாசமான ஒரு டாக் அப்படிதான் நினைக்கிறேன்.
2: எடுத்துக்கிறது
1: நீங்க வந்து பாராட்டாவே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, பொதுவான ஒரு சிந்தனையில இருந்து தாண்டி ஒரு ரியாலிட்டியை வந்து இதுதான் அப்படின்னு பேசுறது அப்படிங்கறது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அது இந்த நிகழ்ச்சியில நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட பேசுறது. அதே மாதிரி உங்களோட பயணம் அப்படிங்கிறது இன்னும் நல்லா இருந்தது. நிச்சயமா அவர் கேட்கிற நிறைய பேர் நிச்சயமா இது மூலமா ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு வரும். கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு பாதையை இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எடுக்கிற முடிவு நான் எடுக்கிறது அப்படிங்கும் போது அது வந்து சரியா இருந்தாலும் சரி தவறா இருந்தாலும் சரி அது அவங்களுக்கான ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு விஷயம் அது வந்து. ஆனா நம்மளுடைய தப்புக்கோ இல்லை நம்மளுடைய பாராட்டுக்கோ நம்மளே பொறுப்பு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுல இருந்து நான் அதை சொல்லும் போது நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ நிச்சயமா இதுல கண்டிப்பா ஒருவேளை இந்த ஒரு வார்த்தைகளுக்காக இயங்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்காக இந்த ஒரு வார்த்தைகள் நிச்சயமா சேர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இவ்வளவு நேரம் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேர்கள்கிட்ட இவ்வளோ நிறைய விஷயங்கள் பேசுனது, இலக்கியம் சார்ந்து திரை சார்ந்து நீங்க பேசுனது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ அதனால என்னுடைய சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது.
0: நன்றி அழினி. நன்றி.
3: நேர்கள் இதுவரை கேட்டது கவிஞரும் கதாசிரியருமான மித்ரா அழகுவேல் அவர்களுடனான நேர்காணல். உடன் உரையாடியவர் யாழினி.
4: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.
5: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தான்

0: ஈரானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேகா அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை வழங்கிய முதலமைச்சர், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதிபட கூறினார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை தமிழக அரசு எதிர்க்காது என்றும், மாநிலத்தின் வளர்ச்சிதான் அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் வரிபணத்தில் ஊழல் நடைபெறாது என்று கூறிய அவர், ஊழல் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். சமூக நீதி பற்றி தெரிவித்த முதலமைச்சர், தமது அரசில் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த 8 பேர் அமைச்சர்களாக உள்ளனர் என்றும், 4 பெண் அமைச்சர்கள் உள்ளதாகவும் கூறினார். அண்டை மாநிலங்களுடன் நட்புறவு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் நடமாட்ட பிரச்சினைகள் நீண்ட நாட்களாக இருப்பதாகவும், இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறினார். நீட் தேர்வை கைவிட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணாக்கர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இருமொழி கொள்கையை அரசு உறுதியாக கடைபிடிக்க என்றார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், கடந்த கால அரசின் நிர்வாக கோளாறே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். தற்போது மின் விநியோக நடைமுறைகள் முழுவீச்சில் கண்காணிக்கப்படுவதாகவும், விரைவில் மின்வெட்டு அறவே நீக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து பயணித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். கட்சிகள் கொள்கைகளால் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தமது அரசின் கீழ் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறிய முதலமைச்சர், லஞ்சம் இல்லா அரசமைப்பை கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்.
1: பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது, ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது, லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
0: இதனிடையே முதலமைச்சர் தமது பதிலுரையின் போது, முந்தைய ஆட்சியில் டாஸ்மாக் பணம் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டதாகவும், அந்த பணம் தற்போது கஜானாவிற்கு திருப்பிவிடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் இந்த கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டிற்கு தகுந்த ஆதாரத்தை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது பேசிய பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பேசி முடிந்ததும் எதிர்க்கட்சி தலைவருக்கு கண்டிப்பாக பேச அனுமதி அளிக்கப்படும் என்றார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக குரல் எழுப்பினர். அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பேரவைத் தலைவரின் அறிவிப்பை ஏற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும், முதலமைச்சர் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம் என்றும் கூறினர். ஆனால் உடனடியாக பதிலளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரி கூச்சலில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்படாததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், சட்டப்பேரவையில் உள்ள விதிகளுக்கு ஏற்பவே தம்மை பேச அனுமதிக்குமாறு கோரியதாகவும், அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் குறை கூறினார். மக்களின் குரலாக தாம் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி மாநில அரசை வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கைகளில் திருவோடை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேர்தலின் போது தாவேகா அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக வழங்கிய வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி வட்டாட்சியரிடம் விவசாயிகள் மனுக்களை வழங்கினர். ஆசிரியர் தேர்வு வாரிய முறைகேடுகள் தொடர்பாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் உள்ள 18 வளாகங்களில் அமலாக்கத்துறை இயக்குநரகம் சோதனைகளில் ஈடுபட்டுள்ளது. 2017 பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்க இயக்குநரகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது.

0: அதற்கான குற்றப்பத்திரிக்கை கடந்த 2021 ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். 2 பத்ம விபூஷன், 7 பத்ம பூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் இவ்விருதுகளை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெறுகின்றனர். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு மூலம் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்த கூட்டமைப்பின் ஏல இணையதளமான nefex.in ஐ துவக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசின் சீரிய தலைமையில் நாடு வளர்ச்சியுடனும் வளத்துடனும் துரிதமாக முன்னேறுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். புதுடெல்லியில் இன்று அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியான ஜாமிசன் கிரேர், இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கர் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதள பதிவில் திரு பியூஷ் கோயல் இவ்வாறு கூறியுள்ளார். மத்திய சிறுபான்மையின விவகாரம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெறும் விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிட நல இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி சாலையோர வனப்பகுதிகளில் கழுதை புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் பன்னாரி வனப்பகுதியில் பன்னாரி அம்மன் கோவில் அருகே நள்ளிரவில் சாலையோரத்தில் வனப்பகுதியை ஒட்டி ஒரு தெருநாய் இறந்து கிடந்தது. நாயின் உடலை ஒரு இடத்தில் வைத்து கழுதை புலி உண்ண தொடங்கிய போது அங்கு மேலும் ஒரு கழுதை புலி வந்து இரு கழுதை புலிகளும் சேர்ந்து இறந்த நாயின் உடலில் இருந்த இறைச்சியை உண்டது. இதனை கண்ட பயணிகள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் வனவிலங்குகள் அருகே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30 தேதி நேரடி சேர்க்கை நடைபெறுவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி.
2: How welcoming, here in Akashwani. Welcome to the program, Dr. Shifa Iyengar.
3: Thank you very much.
2: You are the youngest among 9 siblings in the family. It was rare for women to pursue higher education during that era. Your father, Venkatesh Iyengar, and mother, Rajamma, were they instrumental in encouraging you?

0: நேரம் 2:40. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: சென்னை வானொலி நிலையம் சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் யக்ஷப்ரஸ்னம் நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத பேராசிரியர் எஸ் வேணுகோபாலன் அவர்கள்.
2: ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தாக என்று பகவத்கீதையிலே கூறும். அப்போ சத்வத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையானது நம்மை காட்டிலும் மேலே இருக்கக்கூடியதான ஒரு நிலை. மத்தியே திஷ்டந்தி ராஜசாக, நடுவிலே இருப்பவர்கள் மனிதர்கள் பூமி. அதமா ராட்சசாக, கீழே இருப்பவர்கள் ராட்சசர்கள் அரக்கர்கள். அதாவது நமக்கு மேலே பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், ஜனோலோகம், தப்போலோகம், பிரம்மலோகம் என்று 7 உலகங்கள் உள்ளன. நமக்கு பூலோகத்திலே அடிப்படையிலே நடுவிலே நாம் இருக்கின்றோம். நமக்கு கீழே அத்தல, வித்தல, சுத்தல, ரசாத்தல, தலாத்தல, மகாத்தல, பாத்தாள என்று 7 விதமான நரகங்கள்.

பாம்புகள் இருக்கின்றன. அவை பாதாள லோகங்கள், கீழே இருப்பவைகள். அங்குதான் கொடிய விஷ பாம்புகள், அரக்கர்கள், ராட்சசர்கள் இவர்களெல்லாம் வசிக்கக்கூடியது. எண்ணத்திலுமே கீழே இருப்பவர்கள் அரக்க குணத்தையும், நடுவிலே மாடரேட்டாக இருப்பவர்கள் மனித தன்மையையும், மேலான குணத்தை கொண்டவர்கள் தேவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். ஆக இந்த யக்ஷர்கள் என்பவர்கள் யார் என்று பார்த்தோமானால், தேவர்கள் என்ற வகையிலேயே பல்வேறு படிகளிலே இருக்கக்கூடிய பல்வேறு விதத்தவர்கள். யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புரர்கள், வித்யாதரர்கள் என்று பல்வேறு நிலைகளிலே தேவர்கள் மேல் படியில் நின்றால் அதற்கு கீழே ஐந்தாவது ஆறாவது படியிலே இருப்பவர்கள் யக்ஷர்கள். அவர்களும் நல்லவர்கள்தான், தேவ குலத்தைச் சேர்ந்தவர்கள்தான். ஆனால் தேவர்களுக்கு நிகரானவர்களாக அவர்கள் ஆக மாட்டார்கள். அதே மாதிரி கீழேயும் பார்க்கும்போது ராட்சசர்கள் வேற, அரக்கர்கள் வேற, தானவர்கள் வேற, அதுலேயும் பல்வேறு விதமான படிகள் உள்ளன. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த யக்ஷன் எனப்படுபவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை வழங்கியிருக்கின்றான். அது என்ன பாடம் என்று கேட்டால், யாரையுமே உருவு கண்டு நாம் எள்ளி நகையாடல் கூடாது என்ற ஒரு பெரிய கருத்தை இங்கு வலியுறுத்துகிறது சாஸ்திரம். அந்த யுதிஷ்டிரராக இருக்கட்டும், பஞ்ச பாண்டவர்களாக இருக்கட்டும், மிகவும் உயர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் தாகத்தினால் சிரமப்பட்டு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா என்றவர்கள் ஏங்கி நிற்கும் பொழுது, ஒரு அசரீரியின் மூலமாக யக்ஷன் கேட்கும்போது அதை அவர்கள் அலட்சியம் செய்து அதை தட்டி கழித்து, இது என்ன பெருசு, நான் தண்ணியை கொடுத்து விட்டு இந்த கேள்வி பதில் கூறுகிறேனே என்று அந்த கேள்வியை கேட்பவரை மதிக்காமல் அவர்கள் தண்ணியிலே வாயை வைத்ததினாலே அந்த சாபத்தினால் அவர்கள் மயங்கி விழுந்து இறந்துபட்டார்கள். ஒவ்வொருவராக முதலிலே சகதேவன் வருகிறான், அவன் தண்ணியை அருந்தி கீழே விழுகிறான். அவன் வராததை கண்டு தர்மர் நகுலனை அனுப்புகிறார். அவனும் இதே போன்று அசட்டை செய்து யக்ஷனுடைய அந்த கேள்விக்கு பதில் கூறாமல், அவனது அந்த கோரிக்கையை செவி மாட்டாமல் அவரும் நீரை அருந்த போய் கீழே விழுகிறான். அதன் பிறகு பீமன், அர்ஜுனன் என்று நான்கு பேரும் ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக கீழே விழுந்த பின் தர்மபுத்திரருக்கு உரைக்கிறது, ஆஹா, இவர்கள் அனைவரும் தவறிழித்து இருக்கிறார்கள். கேட்பவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாம் மற்றவரை பார்த்து அவர் நமக்கு இணையானவர் அல்ல என்று அவரை நாம் மட்டம் தட்டி, அவருக்கு நாம் உருவத்தை பார்த்து கேலி செய்வதோ, ஒருவருடைய அமைப்பை பார்த்து நாம் கிண்டலோ கேலியோ அவமரியாதையோ செய்யும்போது அது நமக்கு பெரிய துன்பத்தை விளைத்து விடுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுவதை நாம் இன்றும் காண்கிறோம். அன்றும் அந்த பஞ்ச பாண்டவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அந்த யக்ஷனிடத்திலே அவர்கள் காட்டிய அவமரியாதை தான். பிரஷ்னம் என்றது என்ன என்று பார்த்தால், அது கேள்வி. ஏன் என்ற கேள்வி இன்று கேட்காமல் வார்த்தை இல்லை என்று சொல்வார்கள் இல்லையா. அப்போ கேள்வி கேட்பது என்பது நமக்கு மிகவும் முக்கியமானது. கல்வி கேள்விகளிலே இவர் சிறந்தவர் என்று நாம் ஒருவரை கூறுவோம். நன்றாக படித்திருக்கலாம், அவர் ஏற்றுச் சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்று கூறுவார்கள். என்னதான் நாம் புஸ்தகங்களையும் பாடங்களையும் படித்திருந்தாலும் பெரியவர்கள் சொல்ல கேட்க வேண்டும். அதுதான் இன்றைய சாஸ்திர படிக்கக்கூடியதான பல்வேறு குருகுலங்களிலே அந்த ஆசிரியரானவர் அந்த விஷயத்தை எடுத்து வாயால் சொல்லுவார். அதை அந்த மாணவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். காது கொடுத்து கேட்டு செவி வழியாக பெறப்படும் கல்விதான் கேடில் விழிச்செல்வம், செவி செல்வம் என்று கூறுவார்கள். அதனால்தான் வேதங்களுக்கே ஸ்ருதி என்று பெயர். காது கொடுத்து கேட்டு எழுதா கிளவி, வேதங்களெல்லாம் எழுதி படிக்குவதென்ற வழக்கமே புதிதாக வந்தது. அந்த காலத்திலே வேதங்களெல்லாம் குரு தன் வாயால் சொல்லி மாணவர்கள் அதை காதால் கேட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்டு அதை உரியேற்றி மனதிலே நிலை நிறுத்தி அப்படித்தான் அவர்கள் வேதங்களை எல்லாம் கற்றார்கள். அப்படித்தான் லட்சம் ஸ்லோகங்களை கொண்ட மகாபாரதம் வெளிவந்தது. 24,000 ஸ்லோகங்களை கொண்ட ராமாயணமாக இருக்கட்டும், இவ்வளவு வேதங்கள், இத்தனை சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த எழுத்தாணி கொண்டு எழுத ஆரம்பித்த பிறகா வந்தது? இல்லை, இவைகளெல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே மக்களால் தொடர்ந்து குரு சிஷ்ய பரம்பரையின் மூலமாக பயிற்றுவிக்கப்பட்டு பயிலப்பட்டு அவைகள் செவிவழி செய்தியாகவே இன்றளவும் நம்மை அடைந்திருக்கின்றது. இன்றைக்கும் கூட குருகுலங்களிலே நாம் பார்க்கலாம், மாணவர்களுக்கு அத்தியாபகர், அந்த வாத்தியார் ஆசிரியர் வாயால் மந்திரத்தை ஸ்வரத்தின் ஏற்று இறக்கத்துடன் சொல்லிக் கொடுப்பார். அப்படியே காதால் வாங்கி அந்த மாணவன் அதை நன்றாக மனதில் வாங்கி உருவேற்றி அதை அவன் மனப்பாடம் செய்ய வேண்டும். பிறகுதான் அவன் அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்ட பொருளின் அடிப்படையிலே அவன் அதை வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கேள்வி என்பது காதால் கேட்க வேண்டும். யார் எதை கூறினாலும்

எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆக காது கொடுத்து நன்றாக அதை கேட்டு அதில் இருக்கக்கூடிய சாரம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதிலுள்ள குளிதன் குணமுனாடி குற்றமுனாடி அவற்றுள் மிகைநாடி மிக்க குழல் நல்லதை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லது அல்லவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். நமக்கு அன்று புரியாவிட்டாலும் கூட ஆசிரியர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்னாளிலே அதற்குண்டான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ளும்போது நமக்கு தெளிவு ஏற்படும். அந்த வகையிலே இந்த யக்ஷ பிரஷ்னத்தினுடைய சுருக்கத்தை நாம் இப்போது பார்க்கலாம். யக்ஷ பிரஷ்னம் என்பது மூத்த பாண்டவரான தர்மருக்கும் வலிமை மிக்க யக்ஷனுக்கும் இடையிலான ஆழமான தத்துவ உரையாடலாகும். தாகத்தால் உந்தப்பட்டு யுதிஷ்டிரரின் நான்கு இளைய சகோதரர்களான நகுலன், சகதேவன், அர்ஜுனன், பீமன் ஆகியோர் ஒவ்வொருவராக அந்த நீர்நிலையில் வந்து அதை காண்டு அதில் நீருக்கு உரிமை கோரும் கண்ணுக்கு தெரியாத யக்ஷனின் எச்சரிக்கைகளை அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். யக்ஷனின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் வலுக்கட்டாயமாக தண்ணீரை அவர்கள் குடிக்க முற்பட்டதால் தான் அவர்கள் அனைவருமே இறந்து விழுந்து விடுகிறார்கள். யுதிஷ்டிரர் வந்து தனது வெல்ல முடியாத சகோதரர்களின் உடலில் எவ்வித காயங்களுமின்றி அவர்கள் இறந்து கிடப்பதை காணும்போது ஒரு வலிமையான சக்தி தான் இதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று ஊகிக்கிறார். யக்ஷன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு யுதிஷ்டிரரை தன் அறிவாற்றல் சோதனையின் வெல்லுமாறு சவால் விடுகிறான். பிரபஞ்ச ஒழுங்கு, கடமை அதாவது தர்மம், மனித இயல்பு, அறநெறி மற்றும் உண்மையான ஞானம் இவற்றை உள்ளடக்கிய யக்ஷனின் விரிவான கேள்விகளுக்கு பதிலளிக்க யுதிஷ்டிரர் பணிவுடன் ஒப்புக்கொள்கிறார். யுதிஷ்டிரரின் இந்த குறைவற்ற மனும் நீதியான பதில்களால் மகிழ்ந்த யக்ஷன் சகோதரர்கள் ஒருவரை மட்டும் உயிர்ப்பிக்க முன்வருகிறான். தனது தந்தையின் இரு மனைவியருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே யுதிஷ்டிரர் தனது சிற்றன்னை மகனான சிறுவனான நகுலனை தேர்ந்தெடுக்கிறார். இந்த மிக உயர்ந்த அறச்செயல் மற்றும் பிறருக்கு தீங்கு செய்யாமையை கண்டு நெகிழ்ந்த யக்ஷன் பாண்டவ சகோதரர்கள் அனைவரையுமே உயிர்ப்பிக்கிறான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது அந்த யக்ஷன் எவ்வாறான மனநிலையில் இந்த தர்மபுத்திரர் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவனது விசால எண்ணம் யாருக்கும் தீங்கு இழைக்கக்கூடாது என்ற அந்த தர்மத்தின் பால் அவன் கொண்டிருந்த அந்த தீவிர பற்று இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு அனைவரையுமே அவன் உயிர்ப்பித்து மகாபாரத கதை தொடர்வதற்கு அவன் உதவுகிறான். ஆக இந்த ஸ்லோகங்களிலே முக்கியமான சில பகுதிகளை மாற்றும் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். 5வது ஸ்லோகம். மன்னர் யுதிஷ்டிரர் நகுலனை ஒரு மரத்தில் ஏறி சுற்றிலும் நீர்நிலைகள் ஏதேனும் உள்ளதா என பார்க்க சொல்கிறார். அப்பொழுது யக்ஷனின் கேள்வி, கோ மோததே கிம் ஆச்சரியம் கஃப் பந்தாக காச்ச வார்த்திகா வதமே சதுர பிரஷ்னான் மிருதா ஜீவந்து பாந்தவாக. உண்மையில் மகிழ்ச்சியானவர் யார்? மிகவும் ஆச்சரியமான விஷயம் எது? உண்மையான வழி எது? உலகச் செய்தி என்ன என்ற இந்த நான்கு கேள்விகளுக்கும் பதிலளித்து உன் இறந்த சகோதரர்களை உயிர்ப்பித்துக் கொள் என்று யக்ஷன் கூறுகிறான். யுதிஷ்டிரர் இங்கே அற்புதமாக பதிலளிக்கிறார். உண்மையான மகிழ்ச்சி என்பது கடனில்லாமல் வீட்டில் திருப்தியாக இருப்பதே. தினமும் மனிதர்கள் இறப்பதைக் கண்டும் உயிருடன் இருப்பவர்களை தங்களை மரணமில்லாதவர்களாக நினைப்பதே பெரும் ஆச்சரியம். உண்மையான வழி என்பது முரண்பட்ட விவாதங்களிலோ அல்லது தனிப்பட்ட நூல்களிலோ இல்லை, பெரியோர்கள் சென்ற வழியை பின்பற்றுவதே அதாகும். உலக செய்தி என்பது காலம் என்ற சமையல்காரன் உலகமாகிய பாத்திரத்தில் அனைத்து உயிர்களையும் சமைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதே என்று அவர் விளக்குகிறார். தர்க்கோ பிரதிஷ்டா ஸ்ருதயோ விபின்னாக நைகோ ரிஷிஹி எஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் மகாஜனு ஏனகத சபந்தாக அஸ்மின் மகாமோகமயே கட்டாகே சூர்யாக்னினா ராத்திரி திவேந்தனேன மாசர்த்து தர்வீ பரிகட்டனேன பூதானி காலஹ பச்சதீதி வார்த்தா என்று அவருடைய இந்த பதிலானது யக்ஷனுக்கு மிகவும் திருப்தியை அளிக்கிறது. வாழ்க்கையின் கண்ணுக்கு தெரியாத அளித்தடங்கள் இந்த அழகான உரையாடல் பூமி மற்றும் வானம் போன்ற பிரம்மாண்டமான கருத்துக்களை மனிதவளம் மற்றும் குடும்பத்தின் நெருக்கமான யதார்த்தங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறது. யக்ஷனுடைய மறுகேள்வி, கின்ஸ்வித் குருதாம் பூமேஹே கின்ஸ்வித் உச்சதரம் சகாத் கிம்ஸ்வித் சீக்கிரதரம் வாயோஹோ கிம்ஸ்வித் பகுதரம் திருநாத். அதாவது பூமியை விட கனமானது எது? சொர்க்கத்தை விட உயர்ந்தது எது? காற்றை விட வேகமானது எது? புல்லை விட அதிகமானது எது என்று கேள்வி. யுதிஷ்டிரர் பதில் கூறுகிறார், மாதா குருதரா பூமேஹே காத் பிதா

0: उच्चतरस्तथा मनः शीघ्रतरां वातात् चिन्ता बहुतरी तृणात्। தாய் என்பவள் பூமியை விட கனமானவள், தந்தை என்பவர் வானத்தை விட உயர்ந்தவர், மனம் என்பது காற்றை விட வேகமானது, நமது எண்ணங்கள் புல்லை விட அதிகமானவை. முழுமையான மனிதனின் உண்மையான வரையறை எது? அனைத்து கேள்விகளுக்கும் குறைவர பதிலளித்த பிறகு எல்லா வகையான செல்வங்களையும் கொண்ட உண்மையான மனிதன் யார் என்பதை வரையறுக்க யக்ஷன் இறுதி முத்தாய்ப்பான ஒரு கேள்வியை கேட்கிறான். யக்ஷனின் கேள்வி, புருஷம் த்விதானீம் யாக்கியாகி எச்ச சர்வதனீனரஹா, உண்மையான மனிதன் யார் என்பதையும் எல்லா வகையான செல்வங்களையும் கொண்ட மனிதன் யார் என்பதையும் கூறு என்று அவர் கேட்க, யுதிஷ்டிரின் பதில், துல்யே பிரியாப்ரியேயஸ்ய சுகதுக்கே ததைவச்ச அதீதா நாகதே சோபே சவை சர்வதனீனரஹா என்பது. ஒருவரின் நற்செயல்களின் புகழ் சொர்க்கம் வரை எட்டி பூமி முழுவதும் பரவுகிறது. அந்த புகழ் நிலைத்திருக்கும் வரை விருப்பு வெறுப்புகளையும் இன்பத் துன்பங்களையும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சமமாக பாவிப்பவனே எல்லா வகையான செல்வங்களையும் கொண்ட மனிதனான் என்று அழைக்கப்படுகிறான் என்று அந்த பதிலை கண்டு யக்ஷன் மிகவும் திருப்திப்படுகிறான். இவ்வாறு நமது மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் வெளி உலக அறக்கர்களோ அல்லது படைகளோ அல்ல, மாறாக நமது சொந்த மனதிற்குள் கட்டுப்படாத குறைகளே என்று யுதிஷ்டிரர் சுட்டிக்காட்டுகிறார். யக்ஷனுடைய கேள்வி, கா சத்ருஹு துர்ஜயஹ பும்சாம் கஷ்ட வியாதிஹி அனந்தகா கீதிஷாச்ச ஸ்மிருத சாதுஹு அசாது கீதிஷ ஸ்மிருதா என்று கேள்வி. அதாவது, வெல்ல முடியாத எதிரி யார், மனிதனுக்கு தீர்க்க முடியாத நோய் எது, நேர்மையான மனிதன் என்று எவர் அழைக்கப்படுகிறார், நேர்மையற்றவன் என்று எவன் அழைக்கப்படுகிறான். அதற்கு யுதிஷ்டிரின் பதில், குரோதா சுதுர்ஜயா சத்ருஹு லோபா வியாதிஹி அனந்தகா சர்வபூதஹித சாதுஹு அசாதுஹு நிர்தய ஸ்மிருதா, கோபமே வெல்ல முடியாத எதிரி, பேராசையே தீர்க்க முடியாத நோய், அனைத்து உயிர்களின் நலனையும் விரும்புபவன் நேர்மையானவன், இரக்கமற்றவன் நேர்மையற்றவன் என்று மிகவும் தெளிவாகவும் இனிமையாகவும் மனதிலே சுருக்கென்று தைக்கும்படியாகவும் அவர் பதிலளித்து யக்ஷனை திருப்தி செய்வதனாலே அந்த யக்ஷன் மிகவும் மகிழ்ச்சியுற்று, இந்த அளவுக்கு தர்மத்திலே நிலைத்திருக்கக்கூடிய இவனுக்கு நாம் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நகுலன், சகுதேவன், பீமன், அர்ஜுனன் என்ற நான்கு சகோதரர்களுடன் கூடவே உயிர்ப்பித்து அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அந்த யக்ஷன் அவர்களை மேற்கொண்டு வனத்திலே அவர்களது காலத்தை கழித்து கொள்வதற்கு உண்டான வழிமுறைகளை செய்து கொடுப்பதினாலே இந்த மகாபாரத கதையானது நீண்டு நமக்கு பல்வேறு விதமான தர்மங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி இன்றளவும் நம்மை வாழ்க்கையிலே சரியான பாதையில் செல்வதற்கு நம்மை வழிநடத்தக்கூடிய உயர்ந்த வைதிக நூலாக விளங்கக்கூடிய இந்த இதிகாசங்கள் என்றும் நமக்கு பின்னிருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த சிற்றுரையை நாம் முடிக்கின்றோம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது யக்ஷப்ரஸ்னம் நிறைவு பகுதி. உரை வழங்கியவர் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத பேராசிரியர் எஸ் வேணுகோபாலன் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 2:55. வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் 37.8°C, குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4°C, உதகமண்டலத்தில் 12.4°C வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழக

0: தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் 29ஆம் தேதி வரை வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இது நாளை மற்றும் வரும் 26ஆம் தேதி வரையான வானிலை முன்னறிவிப்பு. வரும் 26 முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதன் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மழை பதிவான அளவுகள். ஊத்துக்கோட்டையில் 17 டிகிரி சென்டிமீட்டரும், பெருங்கலத்தூரில் 6 சென்டிமீட்டரும், கண்டிகை திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டரும், ஆதனக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, வலங்கை மான் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கேசிஎஸ் மில் 2 கச்சிராயப்பாளையத்தில் 4 சென்டிமீட்டரும், புதுக்கோட்டை, குறுங்குளம், வல்லம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், திருமயம், கவுண்டபாளையம் ஆகிய இடங்களில் சேது பாஸ்கர் அணை மற்றும் மானாமதுரை, சாம்ராஜ் எஸ்டேட், அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு, சின்னக்கல்லாறு, காரைக்குடி, மஞ்சளார் அணை, பேச்சிப்பாறை அணை, வாழ்பாறை, சோலையூர், சிவகங்கை மற்றும் வாழைப்பாடி, புத்தன் அணை, கொடைக்கானல் போட் கிளப் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கு நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர்
2: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய ஆலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை நேர ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. கேட்கவிருப்பது குரல் அமுதம்.

0: செல்லுபடியாகாத இடத்தில் கோபத்தை காட்டினால் தீமை வரும். செல்லுபடியாகும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட தீமை தருவது வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 302, அதிகாரம் வெகுளாமை.
1: செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற.
0: செல்லுபடியாகாத இடத்தில் கோபத்தை காட்டினால் தீமை வரும். செல்லுபடியாகும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட தீமை தருவது வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 302, அதிகாரம் வெகுளாமை.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை நேர வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோடி திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்க போறோம். ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் முதல் பாடலாக கேட்கலாம் இதோ பாடல் காற்றலைகளில்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களை தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.
4: தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்று பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக்கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை

0: அவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக்கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டாஸ்மாக் மது விற்பனையில் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதை தெரிவித்த அவர், மது விற்பனையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை மாநில அரசு தெரிவித்தால் அதற்குரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த பபித், பழங்குடி சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித்குமார், அழகிய நம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுவின் ஆகியோர் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இவர்களின் உடல்களை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை இது எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மத்திய அரசின் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிங்க் கிராம சபை கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று நடைபெற்றது. திருச்சியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் தெரிவித்துள்ளது.

சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியருக்கான விடுதி கட்டுமானப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:40.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:50 ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க.

0: மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: நேரமாலை 6:55. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதியளி வரிசை 1269 கிலோஹெட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026 விருது பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும், வீரதீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும் விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் 31/7/2026 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதிற்குட்பட்டவராகவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் https://awards.gov.in இணையதள முகவரி மீண்டும் ஒருமுறை https://awards.gov.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

அடுத்த அறிவிப்பாக கேட்கலாம். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்டம் வாயிலாக TNPSC, TNURSRB மற்றும் SSC அண்ட் RRB போன்ற தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. அலுவலகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலகம் மற்றும் வைஃபை வசதியுடன் கணினி ஆய்வகம் உள்ளது. இலவச பயிற்சி வகுப்பு விவரம் தேர்வு பணியாளர் தேர்வு வாரியத்தின் SSC தொடக்க நாள் 10/6/2026 முதல் தினசரி வகுப்புகள் நடைபெறும். இடம் விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய அலுவலக வளாகம். பயிற்சியின் முக்கிய அம்சங்கள் திறன் வாய்ந்த சிறந்த பயிற்றுநர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படும். இலவச பாட வாரியான தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகள் தொடர்ச்சியாக நடத்தப்படும். இவ்வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் விருதுநகர் மாவட்ட தேர்வர்கள் கீழே உள்ள வழிமுறைகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். மின்னஞ்சல் வழியாக studycirclevrn@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு விவரங்களை அனுப்பலாம். நேரடி பதிவு விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்துக்கு நேரடியாக சென்று தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். எனவே SSC கம்பைன்டு கிராஜுவல் லெவல் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மின்னஞ்சல் முகவரி மீண்டும் ஒருமுறை ஸ்டடி சர்க்கிள் STUDYCIRCLE vnr@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு விவரங்களை அனுப்பலாம்.

0: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் துரை ரமேஷ், வாசிப்பவர் சுதா குமரன்.
1: சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று பதிலுரை. உரையின் மீது பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்த திருத்தங்களும் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது உள்ளிட்டவை இன்றைய சட்டப்பேரவை நடவடிக்கையில் முக்கிய அம்சங்களாகும். பதிலுரையாற்றிய முதலமைச்சர் திரு விஜய், மாநில அரசின் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசுடன் இணக்கமாக தமது தலைமையிலான அரசு செயல்படும் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். கட்சி தொடங்கிய 2.5 ஆண்டுகளில் 35% வாக்குகளை பெற்றிருப்பதாகவும், 1,72,00,000 வாக்குகளை பெற்று தனி பெரும்பான்மை கொண்ட கட்சியாக தாவைக்கா விளங்குவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இதற்கு தாவைக்கா உறுப்பினர்கள் மேஜைகளை தட்டி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். சுமார் 1 மணி நேரம் அவர் அளித்த பதிலுரையின் போது ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்பட்டுவிட்டது என்று நாளிதழ் ஒன்றில் தமது அரசை பாராட்டியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடக்கம்தான் எனினும் தங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தர வேண்டும் என மக்களை கேட்டுக்கொண்டார். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதையும், 200 அலகுகள் மின்சாரம் இலவசமாக தரப்பட்டிருப்பதையும், போதைப் பொருட்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதையும், 717 மதுக்கடைகள் மூடப்பட்டு டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு வேறு இடங்களில் பணிகள் வழங்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் அம்மா உணவகங்கள் புத்துயிர் பெற்றிருப்பதையும், பத்திரப்பதிவு அலுவலகங்களில் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதையும், 2,047 கோடி ரூபாய் அளவிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதையும், ஜல்ஜீவன் திட்டம் புதுப்பிக்கப்பட்டிருப்பதையும், வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கென்று அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்கு இந்த நடவடிக்கை பெரும் உதவியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத கல்குவாரிகள் மூடப்பட்டிருப்பதையும் தெரிவித்த அவர், அனைத்து துறை அலுவலகங்களிலும் லஞ்ச லாவண்யங்களுக்கு இனிவரும் நாட்களில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதையும் குறிப்பிட்டார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், முந்தைய ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகள் காரணமாகவே மின்வெட்டு ஏற்பட்டதாகவும், அதனை சரி செய்வதற்கு 24 மணி நேரமும் செயல்படும் உயர்மட்ட கண்காணிப்பு குழுவை தமது அரசு ஏற்படுத்தியதாகவும் கூறினார். இதன் மூலம் 150 வாகனங்கள் மூலமாக தீவிர மின்தடை நீக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தற்போது மின் தடையை நீக்குவதற்கான 77 வாகனங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளன என்றும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக தமக்கு வாக்களித்த பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழக மக்களின் அன்பும் அரவணைப்பும் தான் தனது வெற்றிக்கு காரணம் என்று அவர் கூறினார். 1999 தாம் ரசிகர் மன்றம் ஏற்படுத்தி அதன் மூலம் மக்கள் பணியாற்றி வருவதாகவும், 2021 நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது தமது மன்ற உறுப்பினர்கள் போட்டியிட்டு பல இடங்களில் வெற்றி பெற்றதாகவும் அவர் கூறினார். 2024 தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தாவைக்கா மாநாட்டில் 2 பெண் ஆளுமைகளை கொள்கை தலைவர்களாக அறிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டுள்ள தாவைக்கா அவரது கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்கவில்லை என்றும், பெண் உரிமை, சம உரிமை போன்றவற்றையும், காமராஜரின் மதச்சார்பின்மை போன்றவற்றையும் ஏற்றுக்கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற லட்சியத்தோடு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2026 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளதாக பெருமையுடன் குறிப்பிட்டார்.

0: எனினும் கடந்த 2.5 ஆண்டுகளாக ஜனநாயக அரசியலை நோக்கிய பயணத்தின் போது தாம் அதிக வேதனையையும் வலியையும் அடைந்ததாக அவர் கூறினார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தம்மை குற்றம் சாட்டியது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார். தமது கட்சி சாதி மத பேதமின்றி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு நச்சு கலாச்சாரத்தை மாற்றியமைத்ததாக அவர் கூறினார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு தாம் முக்கியத்துவம் அளித்ததாகவும் அதற்காக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி திருத்தங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்வி பயில வகை செய்ய வேண்டும் என்று தாம் நித்தி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பதே மாநில அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடர வேண்டும் என்றும் புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை என்றும் கல்விக்கென்று 3,284 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் தாம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்தார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக திரு விஜய் கூறினார். அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சினை, கல்வி, பொருளாதாரம் மற்றும் போக்குவரத்து விவகாரங்களில் தமது அரசு நட்புறவுடன் செயல்படும் என்றும் சட்டம் ஒழுங்கு சிறப்பான முறையில் பராமரிக்கப்படும் என்றும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் அதற்காகவே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதற்கட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசை எதிர்க்கட்சிகள் அவதூறு செய்து வருவதாகவும் ஆனால் கடந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கு என நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படவில்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் கூறினார். போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முந்தைய அரசு டாஸ்மாக் வருவாயை முறைகேடாக கட்சி நிதிக்கு பயன்படுத்தியதாக முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. கூச்சல் குழப்பமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு தரப்படும் என்றார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தாவேக்க உறுப்பினர்களும் குரல் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சர் பேசி முடித்த பிறகு அவகாசம் தருவதாகவும் விவாதத்திற்கு இடையே குறுக்கிட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் ஆகியோர் எழுந்து நேற்றைய கூட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினார் என்றும் அப்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் யாரும் குறுக்கிடவில்லை என்றும் தெரிவித்தனர். பின்னர் சட்டப்பேரவைத் தலைவர் நேற்றைய பிரச்சினை நேற்றோடு முடிந்துவிட்ட நிலையில் இன்று முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் வாய்ப்பு தரப்படும் என்றும் அதுவரை அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார். பின்னர் வாய்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கடந்த திமுக ஆட்சியில் மது விற்பனை தொடர்பாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் தேவை என்றும் அதற்குரிய விளக்கம் அப்போது அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தங்களது ஆட்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சுயேட்சையான சிந்தனையின் அடிப்படையில்தான் ஆதரிக்கிறார்கள் என்றும் அதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய் தமது கட்சி சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் தமது அமைச்சரவையில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 8 அமைச்சர்களும் 4 பெண் அமைச்சர்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறினார். இதன் காரணமாக அண்ணல் அம்பேத்கரின் 100ஆண்டு கால கனவு நிறைவேறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை ஆட்சி அமைந்தாலும் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் அமைச்சரவையில் பங்கு தருவோம் என்று தாங்கள் அறிவித்ததை நிறைவேற்றி காட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்க்கட்சியினர் தெரிவித்தால் அதனை ஏற்க தாங்கள் தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் திரு விஜய் கூறினார். முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னசாமி, வி எஸ் காளிமுத்து ஆகியோரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மௌனாஞ்சலி செலுத்தினர். முடிவில் அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதன் அடிப்படையில் சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார்.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ்.
1: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருப்பூர் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பாதுகாப்பு மற்றும் ஒத்திகை மற்றும் விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட அலுவலர் அண்ணாதுரை தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே முன்னிலையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது.
2: திருப்பூர் மாவட்ட தொழில்துறையினரின் தொடர் கோரிக்கை காரணமாக June 1 முதல் October 31 வரை 5 மாதங்களுக்கு பருத்தி மீதான அனைத்து சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக வரி விலக்கு வாயிலாக ஜவுளித்துறைக்கு போதுமான பருத்தி கிடைக்கும். அதுபோல் ஜவுளி ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்களின் செலவினங்கள் குறையும். நுகர்வோருக்கும் இதன் பலன் கிடைக்கும். நாட்டின் விவசாயிகளின் விருப்பத்தை மனதில் வைத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது ஜவுளித்துறையில் ஒரு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர ஜவுளித்துறையினருக்கு சந்தையில் போதுமான பருத்தி கிடைப்பதை உறுதி செய்யும். பருத்தி இறக்குமதி மீது இதுவரை 11% வரி விதிக்கப்பட்டு வந்தது. இதனால் உள்நாட்டில் விலை உயர்வதாகவும் தேவைக்கேற்ப பருத்தி கிடைப்பதில் தடங்கள் ஏற்படுவதாகவும் ஜவுளித்துறையினர் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பருத்தி பஞ்சு இறக்குமதிக்கான வரி விலக்கால் ஜவுளி மற்றும் ஆடைத்துறைக்கு பஞ்சு தடையின்றி கிடைக்கும் என தொழில்துறையினர் இதனை வரவேற்றுள்ளனர். PAP பாசன திட்டத்தின் கீழ் திருமூர்த்தி அணையின் மூலம் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் 377,000 ஏக்கர் நிலங்கள் 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. திருமூர்த்தி அணையிலிருந்து பாலார் படுகை 1 மண்டல பாசனத்திற்கு உட்பட்ட 94,521 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் January 24 முதல் வரும் June 8 வரை 135 நாட்களுக்கு உரிய இடைவெளியில் 5 சுற்றுகளாக மொத்தம் 10,250 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க அரசாணை வழங்கியதை அடுத்து திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் 1 மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக வரும் July 15 வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் திருப்பூர் மாவட்டம் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் 1 மண்டல பாசன நீட்டிப்பால் பயன்பெறும்.
1: இந்திய சைக்கிளிங் சம்மேளனம், கேலோ இந்தியா, இந்திய விளையாட்டு ஆணையம், தமிழ்நாடு சைக்கிளிங் சங்கம் மற்றும் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய அஸ்மிதா சைக்கிளிங் லீக் போட்டி திருப்பூரில் சிறப்பாக நடைபெற்றது. பெண்கள் மற்றும் இளம் வீராங்கனைகளின் சைக்கிளிங் திறமைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் 100 நகரங்களில் இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் 16 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 10 கிலோமீட்டர், 18 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 15 கிலோமீட்டர் மற்றும் 19 வயதுக்கு மேற்பட்டோர் பிரிவில் 20 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் ஏராளமான வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு பிரிவிலும் 3 இடங்களை பெற்ற வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்க தலைவர் தங்கராஜ் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆகியோர் ஒருங்கிணைந்து சிறப்பாக நடத்தினர். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும்

0: வகையாக செய்யப்பட்டிருந்ததுடன் பங்கேற்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் நிகழ்வை உற்சாகமாக கொண்டாடினர்.
1: 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உடுமலைப்பேட்டையில் சிறப்பு யோகா விழா நடைபெற்றது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இதில் மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டினர். யோகா உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு இளைஞர்கள் போதை பழக்கங்களிலிருந்து விலகி ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க உதவுவதாக நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சனி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபீட் நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று இந்நிறுவனத்தின் ஏல விற்பனைக்கான நஃபெக்ஸ் இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வளமான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளில் வேளாண் துறை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2014 ஆண்டில் இருந்ததை விட 44% உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா தற்காலிகமாக விதித்துள்ள 10% வரி அடுத்த மாதம் 24 வரை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்பதால் அதற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர் திரு மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உரத்துறையை மேம்படுத்தும் வகையில் நானோ யூரியா, வேம்பு கலந்த யூரியா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஊட்டச்சத்துடன் இணைந்த வேளாண் மானியம் உள்ளிட்ட திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த வருவாயில் 1/5 வேளாண்மையிலிருந்து கிடைப்பதாகவும், மொத்த பணியாளர்களில் 43% பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். வேளாண் மற்றும் வேளாண்சார் துறைகளின் வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 4.4% உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: அறிவித்தார். கால்நடை மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சி 7% உயர்ந்துள்ளதாகவும் திரு மகேந்திரதேவ் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு தூதர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், பெண் குழந்தைகளின் முக்கியத்துவம், அவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து இவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிவித்தார்.
1: பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற இந்த திட்டம் அரசாங்க செயல்படுகிறது. சேலம் மாவட்டத்தை குறிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் சில பகுதிகளில் கொஞ்சம் கவலைக்குரியதாக இருக்கிறது. எனவே அதை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை நம்ம வந்து ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி பண்ண போறோம். குறிப்பாக அங்கன்வாடி மையங்கள் மூலமாகவும் மருத்துவத்துறை மூலமாகவும் தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகள் பரவச்சு ஒரு நல்ல விழிப்புணர்வு மகப்பீடுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இதோடு சேர்த்து கல்வித்துறையில பல்வேறு முயற்சிகளையும் இருக்க உள்ளோம். நமது விளையாட்டுத்துறை சார்பில் பெண் குழந்தைகள்

0: இன்சிபிஓனை தொடங்கவும், குறிப்பாக அங்கன்வாடி மையங்களின் மூலமாகவும் மருத்துவத்துறை மூலமாகவும் தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகள் வர வச்சுக்க ஒரு நல்ல விழிப்புணர்வு மகப்பீடுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இதோடு சேர்த்து கல்வித்துறையில பல்வேறு முயற்சிகளையும் நமது விளையாட்டுத்துறை சார்பில் பெண் குழந்தைகளுடைய தைரியத்தையும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் வளர்க்கும் விதமாக இது போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் அவர்களை ஊக்குவிப்பதற்காக பிரதமர்களும் எடுத்துக்கொள்வோம்.
1: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்தார்.
2: என் பேர் சவிதா ஸ்ரீ. கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் வரேன். இங்க பெண்கள் கற்பிப்போம், பெண்களை காப்போம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு கலெக்டர் எங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய அறிவுறுத்திருக்காரு. அதை வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்கிட்ட, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நான் வந்துட்டு எடுத்து சொல்லுவேன். பெண்களை எல்லாரையும் படிக்க வைங்க, எல்லாரையும் சமமா பாருங்க, பெண்களை ஒதுக்காதீங்க, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பெண்களுக்காக, பெண்கள் படிப்புக்காக நான் வந்துட்டு குரல் கொடுப்பேன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. கியூட் இணையதளத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு 15 லட்சம் பேர் இத்தேர்வுகளுக்காக விண்ணப்பித்திருந்ததாகவும், இதில் 11 லட்சம் பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 321 நகரங்களிலும் 13 வெளிநாட்டு மையங்களிலும் இத்தேர்வுகள் நடைபெற்றதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கார்பன் மாசுகளால் நீர், நிலம் மற்றும் காற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பருவநிலை விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்நிறுவனங்கள் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி கட்டமைப்பில் முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய வேண்டும் என்றும் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கேட்டுக்கொண்டார். இளைய தலைமுறையினர் அரசியல் சாசன மற்றும் ஜனநாயக மாண்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் 20 முகாம்கள் நடத்தப்படும். இதில் 15 லிருந்து 29 வயதிற்கு உட்பட்ட 150 இளைஞர்கள் பங்கு பெறுவர். ஒவ்வொரு முகாமிலும் 6 வெளி மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இதில் பங்கு பெறுவர். வடகிழக்கு மாநில இளைஞர்கள் இம்முகாம்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்முகாம்களில் 50% பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது வந்தே மாதரம் முகாம் நாளை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இந்த முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் உதித் கம்போஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் மேக்சிம் ஷின்னை வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன.

0: பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:25. நேயர்களை தொடர்ந்து கேட்கவிருப்பது பண்ணை செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. மிளகாய் வற்றல் குறித்து தகவல் வழங்குகின்றார் விற்பனையாளர் எம் சீனிவாசன் அவர்கள்.
3: மிளகாயில் சம்பா காயும்பாங்க, சாத்தூர் காயும்பாங்க, குண்டுகள் சிந்துவும் வருது. ரெண்டு எது உங்களுக்கு நல்லது?
4: எங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும், கேரளா ஏரியா பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து மதுரை தேனி லோக்கல்னாவும் ராமநாடு வர வரைக்கும் குண்டு மிளகாய்
3: வாங்குறாங்க.
4: ஆமாங்க, இதே வந்து மெட்ராஸ் பக்கம் வாங்கும்போது அவங்க சம்பா மிளகாய் தான் விரும்புகிறாங்க. சம்பா மிளகாய் தான் கேட்குறாங்க. இந்த ஆந்திரா பக்கம் இவங்கெல்லாம் கேட்கும் போதெல்லாம் சம்பா மிளகாய், நீட்ட மிளகாய் தான் அவங்க விரும்புகிறாங்க. குண்டு மிளகாய் அவங்க விரும்ப மாட்டாங்க.
3: இங்கே உங்கள் இடத்துக்கு வர்றது, உங்கள் கூடத்துக்கு வர்றது எது காயாக வருது, எது பச்சையாக வருது?
4: காயை வச்சு வர்றது வந்து மிதுக்குவத்தில் ஒன்று, மணத்தக்காளி ஒன்று, அவ்வளோதான். ரெண்டு பொருள் தான் காய வச்சு வருது,
3: மற்றதெல்லாம்
4: ஒரு பச்சையாக தான் வருது.
3: பச்சையாக வரும்போது இங்கே வரும்போது இடம் அங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே வரும்போது குறையும்.
4: ஆமாம், ரெண்டு கிலோ ஷார்ட்டேஜ் வரும். ரெண்டு கிலோ அவங்க வந்து இப்போ நைட்டில் இடம் போட்டு நம்ம இடத்துக்கு வரும்போது பச்சைக்காய் இடம் கம்பல்சரி 2 கிலோ ஷார்ட்டேஜ் வரும்.
3: ஒரு மிளகாய் எடுத்துக்கிறேங்களே, மிளகாய் அப்போ உங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுச்சு. அதை வந்து உப்பு தண்ணி ரெண்டு தான் போகணும்னு சொன்னீங்க. சேர்க்கறது உப்பும் தண்ணி
4: தயிர்
3: தயிர்
4: ஆமாம்,
3: இந்த மூணு தான் முக்கியமான.
4: ஆமாம்,
3: சேர்க்கக்கூடிய சாமானங்கள்.
4: ஆமாம்,
3: இதுக்கு ஒரு ரேஷியோ எதுவும் வச்சுருப்பீங்களா? ஒரு அளவு ஃபார்முலான்னு சொல்லுவாங்க.
4: ஆமாங்க,
3: இதாச்சாரம் சொல்லுவாங்க.
4: 15 கிலோ உப்பு, 1 மூட்டை மிளகாய்க்கு
3: 1 கிலோ மூட்டை எத்தனை கிலோ பிடிக்கும்?
4: 80 கிலோ. 80 கிலோ மிளகாய்க்கு 15 கிலோ உப்பு, 40 கிலோ கேன் லிட்டர் தயிர்.
3: மொத்தம் இதே ஒரு பெரிய முதலீடு ஆகுதுல்ல?
4: ஆமாங்க, அதான் உங்களுக்கு பச்சை மிளகாய் வந்து நமக்கு
3: கிடைக்கும்.
4: தயிர் இங்கே வந்து 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் கேனு. 1000 ரூபாய்க்கு குறையாம விற்கும். இப்ப நமக்குங்கும் போது தேவைக்கு போக எடுத்துட்டு நமக்கு அதுக்கு மேல விற்க முடியாது, வச்சா கெட்டுரும். அப்படிங்கும் போது நமக்கு ரேட்டு கொஞ்சம் குறைச்சு
3: கொடுப்பாங்க.
4: ஆமா, புளிப்பாயும் நம்ம உப்பு போடுறோமே, உப்பு போடுறதுனால உப்பு போட்டு தண்ணியாக போட்டு நம்ம மத்தில் போட்டு சிரிப்புற மாதிரி மிக்சர் போட்டு அடிக்கிறோம். அடிக்கும் போது வந்து தயிர் லூஸ் ஆயிருது, மோர் மாதிரி ஆயிருது.
3: தயிர்
4: பச்சை தண்ணி,
3: பச்சை தண்ணி
4: அவ்வளோதான், வேற எதுவும்.
3: எவ்வளோ அதுக்கும் ஒரு அளவு இருக்கா?
4: ஆமாங்க, அதுக்கு மொத்தத்தில் ஒரு 6 குடம்,
3: 60 லிட்டர் வருமா?
4: 60 லிட்டர். 15 கிலோ பச்சை மிளகாய், 40 லிட்டர் தயிர், 60 லிட்டர் பச்சை தண்ணி, அவ்வளோதான்.
3: இதுக்கு தொட்டி ஒன்று,
4: இதுக்கு தொட்டி ஒன்று வேணும்.
3: எவ்வளோ நாள் அதில் ஊறும்?
4: முதனைக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டு தொட்டியில் போடுறோம்.
3: ஹோல்ஸ் போடுறது மிஷினா இல்லை?
4: இல்லை, கையில் தான். அது லேடிஸ் பண்ணுறாங்க, லேடிஸ் பண்ணி கொடுத்துறாங்க. அவங்களுக்கு 1 கிலோவுக்கு 1 ரூபா. அதே மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கிலோவுக்கு வந்து மற்றவங்களும் 3 ரூபா கொடுக்குறாங்க.
3: என்ன ரெடி பண்ணி கொடுக்குறீங்க? நீங்கள் தான் தொட்டியில் ஓட்ட பண்ணி உப்பு பண்ணி ஊற வச்சுருக்கீங்க.
4: ஆமாம், அதுக்கு வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தனியாக லேபர் இருக்காங்க. அது
3: அங்கே என்ன ரெடி பண்ணுவாங்க?
4: அதை தூக்கி அள்ளி வெளியே போட்டு காய வச்சு கொடுக்கறதுக்கு.
3: எவ்வளோ நாள் ஆகும்?
4: அது 1 வாரம் ஆயிரும்.
3: இல்லை, தொட்டியில் எவ்வளோ நாள் இருக்கும், காய வைக்கிறது நாள் வரும்?
4: முதனைக்கு ஃபஸ்ட் அன்னைக்கு ஹோல்ஸ் போட்டு தொட்டியில் ஊற வச்சிடறாங்க.
3: ஒரு நாள்
4: இந்த மறுநாள் அள்ளி வெளியில் காய
3: போட்டுறாங்க. அதே அதை பதப்படுத்தி இதாயிருமா?
4: அதில் வந்து என்ன தெரியுங்களா, கிலோமீட்டருக்கு
3: போயிட்டு
4: பச்சை வந்து வெள்ளை கலராக மாறுது. ரெண்டாவது அதை தண்ணி தூக்கி திருப்பி கூட ஊற்றுறாங்க, திருப்பி மறுநாள் காய வச்சு அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரு ரெண்டே ஊரில் தான்.
3: எவ்வளோ நாள் காயணும்?
4: அது 1 வாரம் காயணும்.
2: மிளகாய் வற்றல் குறித்து தகவல் வழங்கினார் விற்பனையாளர் எம் சீனிவாசன் அவர்கள். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:30 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கான நோய் மேலாண்மை குறித்த தகவல் வழங்குகின்றார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டக்ட் வேளாண் அறிவியல் மைய கால்நடை அறிவியல் துறை திட்ட உதவியாளர் டாக்டர் ஆர் திவ்யதர்ஷினி அவர்கள்.
1: கால்நடைகளில் வந்து ஏற்படக்கூடிய நோய் மேலாண்மை பற்றி பார்க்க போகிறோம். கால்நடைகளில் வந்து ஆடு மாடு கோழி இதோட வந்து என்னென்ன நோய்கள் வந்து தாக்குது அதை நம்ம எப்படி வந்து மேலாண்மை பண்ணணுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து வேளாண்மை சார்ந்த வந்து பொருளாதாரத்தில் வந்து கால்நடை வளர்ப்பில் வந்து துறையில் வந்து மிக முக்கியமாக இடத்தை வகிக்கிறது. விவசாயத்துறைக்கு வந்து அடுத்தபடியாக கிராமப்புற மக்களில் நிலையான வந்து வருமானத்தை வேலைவாய்ப்பிற்கு தரக்கூடியது பசு எருமை ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பு வந்து பெரிதும் நம்மளுக்கு தொண்டு புரிஞ்சிட்ருக்கு. ஆடு மாடு வளர்க்குறது வந்து நம்ம கிடைக்கக்கூடிய மூலப்பொருளில் பால் முட்டை இறைச்சி உரம் மற்றும் பிற துணை பொருட்களில் வந்து மூளை வந்து நம்ம பல பேரோட குடும்பங்களுக்கு வருமானத்தையும் உயர்த்துகிறது வந்து இத்துறையில் வந்து மிக நம்மளுக்கு பாதிக்கக்கூடிய பெரிய சவாலாக இருக்கிறது வந்து நோய் மேலாண்மை. இப்போ நோய் திடீர்னு வந்து தாக்கும்போது ஒரு கறவை மாடில் வந்து பால் உற்பத்தி வந்து குறையுது, இறப்பு விகிதம் வந்து வேகமாக அதிகரிக்கிறது, இதனால் செனப்பிடிக்கிற மாடுங்களுக்கு வந்து இனப்பெருக்கம் பிரச்சனை வந்து அதிகமாக ஏற்படுகிறது, இதனால் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம மருத்துவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி சில நேரங்களில் வந்து பண்ணையாளர்கள் வந்து இதனால் பெரும் பொருளாதாரத்தை இழப்பை வந்து சந்திக்கிறாங்க. எனவே இதனால் வந்து நம்ம நோய்கள் வந்து வருவதற்கு முன்பாகவே அவற்றை வந்து தடுப்பதற்கான உயிர் பாதுகாப்பு முறைகளை நம்ம பார்க்கணும். அதில் வந்து முக்கியமாக தடுப்பூசி போடணும். அதுக்கப்புறம் வந்து பராமரிப்பு வந்து நம்ம வழிமுறையில் கண்டடிச்சு தலை வந்து நம்ம நோய்கள் மாடுகளுக்கு ஏற்படும் நோய்களை வந்து கட்டுப்படுத்தலாம். இப்போ முக்கியமாக வந்து கறவை மாடுகளில் வந்து ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்னா ஒன்றொன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு நாலு விதமான கறவை மாடுகள் வளர்க்குறவங்க வந்து அந்த நோய்களால் வந்து ரொம்ப பாதிப்படைக்கிறாங்க. ஒன்று வந்து வைரஸ், பாக்டீரியா மற்றும் பூஞ்சை, இதனால் ஏற்படக்கூடிய நோய்களில் வந்து இதை தவிர வந்து மாடுகளுக்கு வந்து சரியான விகிதத்தில் வந்து நம்ம ஒரு சத்தான ஊட்டச்சத்து கொடுக்கலனாலும் நம்ம வந்து மாடுகளில் வந்து நோய் ஏற்படுகிறது. முக்கியமான இப்போ வந்து பார்க்க போகிறோன்னா கோமாரி நோய். கோமாரி நோய்ங்கிறது வந்து ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் சொல்லுவோம். இது வந்து எதனால் பரவுதுன்னா வைரஸ் மூலம் வந்து பரவுது. இப்போ கோமாரி நோய் வந்ததுக்கு வந்து நம்மளுக்கு அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா அதிக அளவில் வந்து காய்ச்சல் இருக்கும், வாய் நாக்கு மற்றும் குழம்புகளில் வந்து குப்பளங்களில் வந்து அங்கங்கே இருக்கும், அதிகமாக வந்து வாயிலேருந்து வடியும், சரியாக வந்து தீவனம் எடுக்காது, தீவனம் எடுக்காதனால வந்து நம்மளுக்கு வந்து பால் உற்பத்தி வந்து அப்படியே குறையும், இதனால் வந்து கண்ணு அடுத்த ஸ்டேஜ் போகிற கண்ணுங்களுக்கு வந்து சென்னை பிடிக்கிறது வந்து பாதிக்கப்படும். இதை நம்ம கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா வருடத்தில்

மாட்டுக்கு வந்து இருமுறை வந்து கோமாரிக்கான தடுப்பூசி போட வேண்டும். இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து கோமாரி நோய் வந்துருச்சு, வந்ததுமே அதை நம்ம என்ன பண்ணணும்னா பாதிக்கப்பட்ட மாட்டை வந்து தனிமைப்படுத்தணும், நம்ம கொட்டையை வந்து ஃபுல்லாமே சுத்தம் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மடிநோய். மடிநோய் எப்படி வரும்னா பாக்டீரியா தொற்றுனால பரவும். இது வந்து கண்ணு போட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து நம்மளுக்கு மடி ஃபுல்லாக வீக்க ஆரம்பிச்சிடும். மடிநோய் வந்ததுமே நம்ம அறிகுறிகளில் வந்து மடி ஃபுல்லாக வீக்காக இருக்கணும். பாலில் வந்து ரத்தம் கலந்து வரும், அது கூட வந்து பால் வந்து ஒரு மாதிரி திரித்திரியாக வரும், ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் வந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசப்பட்ட ஸ்மெல் கலந்து நம்மளுக்கு பால் வரும். மடி ஃபுல்லாக வலியாக இருக்கும் மாடுகளுக்கு, ஒரு இடத்துல உட்கார முடியாது. பால் உற்பத்தி வந்து இதனால் சடனாக குறைஞ்சிரும். இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி பால் கறக்கிறவங்க அவங்க கையெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மாட்டோட வந்து மடியை வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு செட்டு ஃபுல்லாமே வந்து நம்ம கிருமி நாசினியை தெளிக்கணும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற நோய் வந்து தொண்டை அடைப்பான், ஹெமரேஜிக் செப்டிசீமியான்னு சொல்லுவோம். இது வந்தோடனே வந்து மாடுகளுக்கு வந்து அதிக அளவில் வந்து காய்ச்சல் இருக்கும், தொண்டை வந்து ரொம்ப அதிகமாக வந்து வீங்கி போயிருக்கும், மூச்சு திணறல் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா தடுப்பூசி. தடுப்பூசி வந்து அந்த மழைக்காலத்தில் வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம தடுப்பூசி போடணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற நோய் வந்து பிளாக் வாட்டர் டிசீஸ். இது வந்து கருப்பு கால் நோயின்னு சொல்லுவோம். இது எதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா பாக்டீரியாலேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த நோய் வந்த உடனே நம்மளுக்கு வந்து மாடுகளுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும்னா தசையெல்லாம் வீக்கமாக இருக்கும், ஒரு மாதிரி கடுமையான காய்ச்சல் இருக்கும், திடீர்னு வந்து மாடுகள் வந்து இறந்துடும். வருடத்திற்கு வந்து நம்ம ஒரு முறை வந்து தடுப்பூசி போடணும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற நோய் என்னென்னா புருசலோசிஸ். புருசலோசிஸ் வந்து என்னென்னா இது வந்து கருசிதைவை வந்து ஏற்படுத்தும். இது வந்து பாக்டீரியா மூலம் பரவுகிற ஒரு நோய். இது வந்து கண்ணு போடுறதுக்கு 7 ஒரு 9 மாதத்துக்கு அந்த டைமில் தான் வந்து என்ன ஆகும்னா கருச்சிதைவு ஏற்படும். இதனால் வந்து இனப்பெருக்க தொடர்பான பிரச்சனைகள் நம்மளுக்கு நிறைய வந்துட்டுருக்கும். இது வந்து நம்ம மனுஷருக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா நம்ம அந்த புருசலோசிஸ் அஃபெக்டான மாட்டிலேருந்து பாலை கரைஞ்சி கொடுத்தோம்னா நல்லா காய்ச்சி கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மாட்டோட வந்து இனப்பெருக்க உறுப்பில் நம்ம இப்போ ஒரு வெட்னரியன் வந்து இனப்பெருக்க உறுப்பில் வந்து உள்ளே விட்டு அந்த மாட்டுக்கு வந்து டிஸ்டோக்கி அந்த மாதிரி டைமில் வந்து உள்ளே விட்டு நம்ம கையெடுப்போம். அந்த டைமில் வந்து நம்ம சரியான கையுறையை பயன்படுத்தியிருக்கணும். கரு சிதைவு வந்து சிசுவை வந்து நம்ம அப்படி டைரெக்டாக கையால் தொடக்கூடாது. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா வந்து அது நம்ம மனசருக்கு ஏற்படும். முக்கியமாக பெண் மாடுகளுக்கு வந்து 7-9 மாத கருசிதைவை ஏற்படுத்தும். கருப்பை அலர்ஜி ஆகும், ரீடைன்டு பிளசண்டா, அதாவது என்ன சொல்லுவோன்னா சத்த மாசுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ரீடைன் பிளசண்டா வந்து போடாது, அடுத்த டைம் வந்து மாடு வந்து கருத்தரிக்காது, பால் உற்பத்தி வந்து அப்படியே குறையும். ஆண் மாடுகளுக்கு வந்து விதைப்பை வந்து வீக்கமாக இருக்கும், இனப்பெருக்கம் வந்து திறன் வந்து குறைஞ்சிரும். இது நம்ம என்னென்ன இந்த மாதிரி வந்துருச்சு அதுக்கு நம்ம என்னென்ன டெஸ்ட் எடுக்கலான்னா மில்க் ரிங் டெஸ்ட் எடுக்கலாம், எலைசா டெஸ்ட் எடுக்கலாம். இது வந்துருச்சுன்னா நம்ம வந்து முக்கியமாக வந்து தடுப்பூசி போடணும். புருசெல்லா S19 வேக்சின் வந்து பெண் கன்றுகளுக்கு வந்து 4-8 மாதம் வயசில் வந்து நம்ம போடலாம். இது வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா கதிர்சிதவு ஏற்பட்ட பொருட்களை வந்து பாதுகாப்பாக ஒரு இடத்துல வந்து அகற்ற வேண்டும், கையுறை பயன்படுத்த வேண்டும், பாலை வந்து நல்லா காய்ச்சி கொடுக்கணும், பண்ணையை வந்து நம்ம சுத்தமாக வைக்கணும், பாதிக்கப்பட்ட மாடை வந்து தனிமைப்படுத்தி வச்சுருக்கணும். பொருளாதாரத்தில் நம்மளுக்கு வந்து இதனால் நிறைய இழப்பீடு ஏற்படும், பண்ணை வருமானம் வந்து குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் வந்து பால் உற்பத்தி இருக்காது, இனப்பெருக்கம் இலக்கமும் இருக்காது. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிற டிசீஸ் வந்து என்னென்னா பால் காய்ச்சல். பால் காய்ச்சல்னா மில்க் ஃபீவர் சொல்லுவோம். மில்க் ஃபீவர் வந்து எதனால் வரும்னா கால்சியம் டெஃபிஷியன்சினால் வரும். கால்சியம் வந்து குறைபாடுனால் வந்து நம்மளுக்கு வந்து மில்க் ஃபீவர் வரும். இதனால் என்ன ஆகும்னா மாடு வந்து எழ முடியாது, உடல் நடுக்கம் இருக்கும், ஃபீவர் அதிகமாக இருக்கும். இந்த டைமில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னா கால்சியம் கலந்த வந்து தீவனத்தை வந்து நம்ம அதிகமாக கொடுத்தாலே வந்து இந்த மில்க் ஃபீவர் வராமல் இருக்கணும். இது எந்த டைமில் வந்து மில்க் ஃபீவர் வரும்னா கண்ணு போட்ட 24-72 மணி நேரத்தில் வந்து இந்த இது வரும். இது வந்து அதிகமாக பால் கொடுக்கும்ல, கால்சியம் வந்து மில்கில் வந்து கண்ணுக்குட்டி கொடுக்கறதுனால வந்து நம்மளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி வரும். இது வந்து வயதான மாடுகளில் தான் வரும். இது எந்தெந்த காரணத்தில் வருதுன்னா ரத்தத்தில் வந்து கால்சியம் அளவு குறைஞ்சிரும், திடீர்னு அதிக பால் கொடுக்கும்,

சத்து வந்து குறைஞ்சிருக்கும், கனிம கலவை இருக்காது, ஐ மீன் மினரல் மிக்சரே வந்து இல்லாத அந்த டைமில் வந்து இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, ஆரம்ப நிலத்தில் வந்து சாப்பிடாது, உடல் வந்து ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி கத்திட்டு ஒரு இடத்துல உட்காராமல் நடந்துட்டு அங்கிட்டிங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப பலவீனமாக இருக்காது. இதுக்கு நம்ம என்ன சிகிச்சை கொடுக்கணும்னா, நரம்பு வலியில் வந்து கால்சியம் இன்ஜெக்ஷனை கொடுத்து கால்நடைகள் உதவியோடு தான் மட்டும்தான் நம்ம இதை சிகிச்சை பண்ணணும். இதுக்கு முதல் உதவி வந்து மாட்டை வந்து மென்மையான ஒரு படுக்கை ஒரு பெட்டிங் மெட்டீரியல் ரெடி பண்ணணும், உடம்பை வந்து சூடாக வச்சுருக்கு. இதுக்கு வந்து நம்ம என்ன தடுப்பு முறைனா, கர்ப்ப காலத்தில் வந்து தீவன மேலாண்மை வந்து சமச்சீராக கொடுத்துருக்கணும். அப்புறம் கண் போட்டதுக்கப்புறம் வந்து கால்சியம் வந்து அதிகமாக கொடுக்கறத தவிர்க்கணும். நல்ல தீவன மேலாண்மை பின்பற்றாலே வந்து நம்ம வந்து கால்சியம் ஃபீவர் வராமல் தடுக்கலாம். அடுத்து வந்து அசிடோசிஸ். அசிடோசிஸுங்கிறது வந்து என்னென்னா, அதிக நம்ம தீவனம் கொடுத்தோம், அதிகம் வந்து அடர்த்தீவனம் கொடுத்ததுனால வந்து அசிடோசிஸ் பிரச்சனை நம்மளுக்கு வரும். அது வந்தோடனே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, அதிகமாக வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதிகமாக வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தி எதனால் அதிகமாக வயிற்றுப்போக்கு இருப்புன்னா, மாடுகளில் வந்து முதல் வயிறான வந்து ரூமன் சொல்லுவோம், அந்த ரூமனில் வந்து அதிக அமிலம் உருவாகி பிஹெச் லெவல் வந்து சடனாக குறைஞ்சிரும். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து செரிமான கோளாறுனாலவே தான் நம்மளுக்கு அசிடோசிஸ் வருது. இது முக்கியமான காரணம் நம்ம சொன்னோன்னா, அதிக அளவில் வந்து இந்த அடர்த்தீவனம் கொடுத்ததுனால வந்து வரும். அது இந்த மக்காச்சோளம், அரிசி, கோதுமை, மாவு வகையில் வந்து நம்ம கொடுத்துறனாலவே நம்மளுக்கு அசிடோசிஸ் வரும். அசிடோசிஸ் வந்துச்சுன்னா வந்து வயிறு வந்து ஒரு ஒரு மாதிரி ஃபுல்லாக உப்பி போயிருக்கும். உப்பி போயிட்டு தண்ணீர் அதிகமாக கொடுக்க ஒரு மாதிரி சோர்வான நிலையில் இருக்கும். இப்போ ஒரு தீவிர நிலை வந்துருச்சு, அசிடோசிஸ் வந்து தீவிர நிலையில் இருக்குன்னா வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும், படுத்தே இருக்கும், அதனால் எந்திரிக்கவே முடியாது, உடலில் வந்து நீரிழப்பு டீஹைட்ரேஷனில் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், சோடியம் பைகார்பனேட்டை வந்து ஒரு ஃப்ளூட் தெரப்பி கொடுத்து முதல் உதவி பண்ணாலே வந்து உடனே வந்து அடர்த்தீவனம் கொடுக்கறத நம்ம நிப்பாட்டினோம். இதை நிறுத்தாலே வந்து நம்ம வந்து இதிலேருந்து நம்ம மாடை வந்து காப்பாற்றலாம். அடுத்த டிசீஸ் வந்து நம்ம கோழி வளர்ப்பில் வந்து நோய் மேலாண்மையை பற்றி பார்க்கலாம். கோழியை பொறுத்த வரைக்கும், கோழியை வந்து நம்ம ஒரு நெருக்கமான சூழலை வந்து வளர்க்குறோம், வளர்க்குறதுனால வந்து அதிகமாக அப்படியே பரவிடுது. கோழிக்கு வந்து முக்கியமாக நம்ம பார்க்க போகிற நோய் வந்து ராணிக்கெட் நோய் சொல்லுவோம். ராணிக்கெட்னா நியூ கேஸ்டல் டிசீஸ். இது எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி பச்சையாக கழிச்சல் இருக்கும், கழுத்தெல்லாம் வந்து குறுகி போய் உக்காந்துருக்கும், ஒரு மாதிரி மூச்சு அடைச்சி வந்து இறந்துடும். இது வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, தடுப்பூசி தான் மெயினாக வந்து நம்ம தடுப்பூசி என்ன எந்த வகையான தடுப்பூசி போடலான்னா, எஃப்என் வகை, அப்புறம் வந்து லசோட்டா, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிவிகே தடுப்பூசி வந்து நம்ம போட்டாலே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ராணிக்கட்டில் வந்து நம்ம அந்த சுத்தமாக அந்த செட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து கோழிகளில் வந்து ஏற்படக்கூடிய மிக ஆபத்தான வைரஸ், இது வந்து வேகமாக பரவிடும், அதான் நம்ம நெருக்கமாக இருக்க இருக்க வந்து பரவிடும். பாதிக்கப்பட்ட கோழிகள் மூலத்துலேருந்து தான் நம்மளுக்கு பரவும். அந்த பாதிக்கப்பட்ட கோழி இது பண்ண மலம் மற்றும் உமிழ்நீர் அந்த மாசடைந்த தீவனம் மூலம் வந்து பரவும். இதை வந்து நம்ம ரெண்டு வகையில் நம்ம பிரிக்கலை. இதோட அறிகுறிகள் நம்மளுக்கு தெரியும், சுவாச அறிகுறிகள் தெரியும், நரம்பு அறிகுறிகள் தெரியும். சுவாச அறிகுறிகளில் வந்து மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி இருமிக்கிட்டே ஒரு மாதிரி சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கும், வாயை திறந்து தான் மூச்சு விடும். நரம்பு அறிகுறிகளில் வந்து கழுத்து சுழற்சி இருக்கும், தலையை வந்து சுற்றி உக்காந்துருக்கும், நடக்க முடியாது, ரெக்கை எல்லாமே விழுந்திருக்கும். மற்றபடி வந்து அதுதான் பச்சை நீரத்தில் வந்து வயிற்றுப்போக்கு இருக்கும், உற்பத்தி முட்டையோட உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சிருக்கும், திடீர்னு வந்து இறந்துரும். இதை வந்து நம்ம வந்து ஆய்வக பரிசோதனையை மேற்கொண்டு வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்காக நம்ம சிகிச்சை வந்து ஆன்டிபயோட்டிக், செகண்டரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். தடுப்பூசி வந்து மிக முக்கியம், அதான் சொன்ன மாதிரி எஃப்என்தும் லசோட்டாவும் இது பண்ணணும். அதை எப்படி நம்ம வந்து இது இப்படி அஃபெக்ட் ஆன கோழியை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும்னா, பண்ணையை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும், புதிய கோழி நம்ம வாங்கியிருக்கணும் அதை தனியாக நம்ம பிரித்து வச்சுருக்கணும், சுத்தமான தீவனம் மற்றும் தண்ணீர் கொடுத்தாலே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ராணிக்கட் நோய் வராமல் பார்க்கலாம். அடுத்து வந்து காக்ஸிடியோசிஸ். காக்ஸிடியோசிஸ்னால் வந்து அது எப்படி வரும்னா, ரத்தம் கலந்த கழிச்சல் வரும் மாதிரி, நம்ம ரத்தத்தோட மோஷன் போக ரொம்ப டல்லாக இருக்கும். இது எதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகும்னா, அந்த ஈரப்பதம் அதுலேருந்து தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் காக்ஸிடியோசிஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபவுல் பாக்ஸ். ஃபவுல் பாக்ஸுங்கிறது வந்து கோழி அம்மை. இது வந்து கோழிகளில் வந்து முகம் மற்றும் தொண்டையில் வந்து கருப்பு புண் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்தோடனே வந்து உணவு எடுத்தல் வந்து குறைஞ்சிரும், ஒரு மாதிரி கோழி வந்து தனியாக

0: உட்காந்துருக்கும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து விங் வெப் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியை வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் வந்து கம்போரா டிசீஸ். இதனோட அறிகுறிகள் எப்படி இருக்கணும்னா, வெள்ளை கழிச்சல், இறகுகள் வந்து ஒரு மாதிரி சுருங்கி போயிருக்கும். இதுக்கு நம்ம கட்டுப்படுத்துனா ப்ராப்பரான தடுப்பூசி தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், சிஆர்டின்னு சொல்லுவோம். இந்த டிசீஸ் வந்தாலே வந்து கோழிங்களுக்கு வந்து மூச்சுத்திணறல் அதிகமாக இருக்கும், இருமல் இருக்கும், மூக்கில் வந்து நீர் ஒழுகும். இதுக்கு நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும்? காற்றோட்ட வசதி உள்ள வந்து இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணி தனியாக பிரித்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா, ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வந்து பறவை காய்ச்சல்னு சொல்லுவோம். பறவை காய்ச்சல் வந்த உடனே என்ன ஆகும்னா, திடீர்னு இறக்கும், மூஞ்சி ஃபுல்லாக வீங்கி போயிருக்கும். வீங்கிட்டு ஒரு மாதிரி மூச்சு விடுறதுல வந்து அவருக்கு வந்து சிரமம் இருக்கும். அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து உடனடியாக நம்ம வந்து உயிர் பாதுகாப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த மாதிரி ஏற்பட்ட கோழிகளை வந்து நம்ம வந்து தனியாக வந்து பிரித்து வைக்கணும்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை கால்நடைகளுக்கான நோய் மேலாண்மை குறித்து தகவல் வழங்கினார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டக்ட் வேளாண் அறிவியல் மைய கால்நடை அறிவியல் துறை திட்ட உதவியாளர் டாக்டர் ஆர் திவ்யதர்ஷினி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை இரவு மண்ணு மணியும் நிகழ்ச்சியில் இதே நேரம் ஒலிபரப்ப கேட்கலாம்.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் ஊட்டச்சத்தின் அதிசயம் கேழ்வரகு. தமிழகத்தின் பாரம்பரிய உணவான கேழ்வரகு வெயில் காலத்தில் உடல் வெப்பத்தால் ஏற்படும் சோர்வை தடுத்து உடலை உடனடியாக குளிர்ச்சியடைய செய்கிறது. மற்ற தானியங்களை விட ராகியில் கால்சியம் சத்து 10 மடங்கு அதிகம். மெதுவாக செரிமானம் அடைவதால் பசி எடுப்பதை குறைத்து உடல் எடையை கட்டுப்படுத்துகிறது. இந்தியாவில் தமிழ்நாடும் கர்நாடகமும் கேழ்வரகு சாகுபடியில் முதன்மை மாநிலங்களாக இருக்கிறது. ஆடி மற்றும் புரட்டு

வடராசி பட்டங்கள் சாகுபடிக்கு ஏற்றது. மானாவாரிக்கு ஆடிப்பட்டம் சிறந்தது. நீர் வசதியை பொறுத்து ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். செம்மண் வண்டல் மண் நிலங்களில் சிறப்பாக வளரக்கூடியது. இதன் பயிர்காலம் 95 முதல் 120 நாட்கள் வரை இருக்கும். ஜூன் மற்றும் ஜூலையில் மானாவாரி பயிராக பயூர் 1, கோ 13, கோ 14, பயூர் 2 ரகம் ஆகியவற்றை நடலாம். இரவை பயிராக செப்டம்பர் அக்டோபரில் பயூர் 1, கோ 14, கோ 13 ரகங்களையும், டிசம்பர் மற்றும் ஜனவரியில் கோ 9, கோ 13, கோ 14, திருச்சி 1 ரகங்கள் பயிரிடப்படுகிறது. அந்தியேந்தல் 1 ரகம் வறட்சியான பகுதியில் கூட அதிக மகசூல் தரக்கூடியது. கேழ்வரகு சாகுபடி செய்வதற்கு முன் நிலத்தை புழுதிப்பட 3 முறை உழுது களைகள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். நிலத்தில் தண்ணீர் தேங்கக்கூடாது. ஏக்கருக்கு 12.5 டன் தொழு உரம் இட வேண்டும். ஹெக்டேருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திராம் அல்லது கார்பன்டைசிம் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 1 ஹெக்டேருக்கு தேவையான விதைகளை 1% பொட்டாசியம் குளோரைடு ரசாயனத்தில் 6 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அதை எடுத்து 5 மணி நேரம் நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். இந்த 2 முறைகளின் மூலம் பயிர் வறட்சியை தாங்கி வளர்ந்து மகசூல் அதிகம் தரும். கை விதைப்பு முறையில் விவசாயிகள் கேழ்வரகை பரவலாக தூவுவதால் பயிரின் வளர்ச்சி சீராக இருக்காது. விதைப்பான் கொண்டு வரிசை விதைப்பு செய்வதால் அதிக பரப்பளவில் மண்ணின் ஈரம் காயும் முன்பே விதைக்கலாம். விதைக்கும் போது 2.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். வரிசைக்கு வரிசை 22.5 சென்டிமீட்டர் இடைவெளி, செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். சில பகுதிகளில் 22 முதல் 25 நாட்கள் வயதுடைய கேழ்வரகு நாற்றுகளை 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நாற்றுகள் நட வேண்டும். நாற்று நடவு செய்ய 1 ஏக்கருக்கு 5 சென்ட் நிலத்தில் 3 அல்லது 5 கிலோ விதைகளை விதைத்து 3 வாரம் கழித்து 22.5க்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். விதைத்தவுடன் 1 முறை 3ஆம் நாள் பூக்கும் பருவம், பால் பிடிக்கும் பருவம் என நிலத்தின் தன்மைக்கேற்ப 8 முதல் 10 நாட்களுக்கு 1 முறை நீர் பாசனம் செய்ய வேண்டும். மானாவாரி சாகுபடியில் மண் ஈரம் காக்க சால் மற்றும் பார் அமைத்தல், சம உயர வரப்பு போன்ற நுட்பங்களை கடைபிடிக்கலாம். குறைந்த தண்ணீர் தேவைப்படும் பயிர் என்றாலும் கதிர்விடும் பருவத்தில் போதுமான அளவு நீர் பாசனம் செய்வது மகசூலை அதிகரிக்கும். 1 ஹெக்டேர் நிலத்தில் 12.5 டன் மட்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது பரப்பிய பின்னரே உழ வேண்டும். மண் பரிசோதனை செய்து அதற்கேற்ப உரமிட வேண்டும். இல்லையெனில் இரவை சாகுபடிக்கு 1 ஹெக்டேருக்கு பரிந்துரைக்கப்பட்ட உர அளவான தழைச்சத்து 90 கிலோ, மணிச்சத்து 45 கிலோ, சாம்பல் சத்து 45 கிலோ இட வேண்டும். 10 பொட்டலம் அதாவது 2000 கிராம் அசோஸ் பயிரில்லம், 10 பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியத்தை மட்கிய தொழு உரத்துடன் கலந்து 1 ஹெக்டேர் நிலத்தில் பரப்பலாம். இரவையில் 5 பாக்கெட் அசோஸ் பயிரில்லத்தை 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 ஹெக்டேருக்கு தேவையான நாற்றுகளை 15 முதல் 30 நிமிடம் வேர் மூழ்கும்படி நினைத்து நடவு செய்யலாம். விதைத்த அல்லது நட்ட 18ஆம் நாள் 1 களையும் 45ஆம் நாள் மற்றொரு களையும் எடுக்க வேண்டும். அல்லது 1 ஹெக்டேருக்கு 2 லிட்டர் ஃபியூட்டோக்ளோர் களைக்கொல்லியை 500 லிட்டர் தண்ணீருடன் கலந்து நாற்று நட்ட 3ஆம் நாள் கை தெளிப்பான் மூலம் கொண்டு தெளிக்க வேண்டும். பருவ மாற்றத்திற்கு ஏற்ப கேழ்வரகை பூச்சிகள் தாக்கலாம். வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த மாலத்தியன் 200 மில்லி தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். தண்டு துளைப்பான்களை கட்டுப்படுத்த தூர்க்கட்டும் மற்றும் பூக்கும் பருவத்தில் இதை பயன்படுத்தலாம். வேர் அசுவினியை கட்டுப்படுத்த டைமிதோயோட் 0.03% கலவையை வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும். குலை நோய் வந்தால் கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் மருந்தினை நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். செம்புள்ளி நோய்க்கு எடிஃபன் பாஸ் 500 மில்லி அல்லது மேன்கோசப் 1 கிலோ என்ற அளவில் நீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். தேமல் நோய்க்கு நோய் தாக்கிய

0: கொடிகளை அகற்ற வேண்டும். இந்த நோய் தத்துப்பூச்சிகளால் பரவுவதால் நோய் தோன்றியவுடன் மோனோக்ரோட்டோபாஸ் 0.05% தெளிக்க வேண்டும். தெளித்த 15 நாட்களில் மறுமுறையும் தெளித்தால் நோய் முற்றிலும் கட்டுப்படும். இலைப்புள்ளி குலை நோய் தாக்குதல் வந்தால் 0.2% டைத்தேன் M45 அல்லது பஞ்ச காவியத்துடன் வேப்பெண்ணெய் சூடோமோனஸ் அல்லது ஃபேசிலஸ் சப்டிலிஸ் கலந்து பூக்கும் தருணத்தில் தெளிக்க வேண்டும். அஸ்வினி பூச்சியை கட்டுப்படுத்த 18 கிலோ எமிசான் தூவ வேண்டும். மேலும் கேழ்வரகுடன் ஊடு பயிராக அவரை உளுந்து பயிர்களை 8:2 என்ற வரிசையில் பயிரிடலாம். பயிர்கள் முற்றிய பின் 2 முறையாவது அறுவடை செய்ய வேண்டும். சரியாக பராமரித்தால் ஏக்கருக்கு 2500 முதல் 4000 கிலோ மகசூல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது.
1: வேளாண் தகவல் வழங்கினார் RP பரிமளா தேவி. வேளாண் பழமொழி சிந்தனை. தேரோட தென்னை, வண்டியோட வாழை, நண்டோட நெல்லு. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். நிறைவாக விடைபெறும் முன், பொட்டாசியம் வாழை மரத்தின் ரசாயன போக்குவரத்தை கட்டுப்படுத்தி மற்ற ஊட்டச்சத்துக்களை சரியான முறையில் நெறிப்படுத்துகிறது. இத்துடன் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
1: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக் கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன?
0: நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். வளர்க

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை.

0: மத்தியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்
1: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய மூன்று முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சினி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை தீர்மானிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும், நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல்னினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்கள் பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக்கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3284

0: கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக்கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரம் 8:05. இனி கேட்கலாம்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:24 நிமிடம். இனிய இரவு நேர வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்று. நிகழ்ச்சியில முதல் பாடலாக கேட்கலாம்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் எஸ் லக்ஷ்மணன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம்.

0: உடன் உரையாடுகின்றார் கே வேல்முருகன் அவர்கள்.
1: முதுமை வயதின் அடையாளம் அல்ல, அது அனுபவத்தின் உயர்ந்த பரிசு. முதுமை சுமையில்ல, முன்னோர் வாழ்வின் பெருமையாம். ஆமாங்க, அவருடைய வாழ்க்கையில வந்து எது வேணாலும் வாங்கிடலாம், ஆனா அனுபவங்களை வந்து அந்த காலம் நேரத்துக்கு ஏத்தாப்புல அனுபவிச்சா மட்டும்தான் வந்து அந்த அனுபவத்தை வந்து நம்மால் பெற முடியும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் இதுவரை நான் நிகழ்ச்சியில அனுபவசாலிகள், லைஃப்ல வந்து பல்வேறு விதமான நபர்கள், பல்வேறு விதமான சூழ்நிலைகள்லாம் சந்திச்சு வாழ்ந்த அனுபவசாலிகள் நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்று தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை மக்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி தான் இதுவரை நான். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்களோட அனுபவம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம்.
2: ரொம்ப மகிழ்ச்சி சார்.
1: சார், நிகழ்ச்சியின் முதலாவதா உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: என்னுடைய பெயர் லட்சுமணன். நான் வந்து 1962 பிறந்தேன். அது நான் பிறந்த வளர்ந்த இடம் வந்து குன்னூர் ட்ரூக் டிவிஷன், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன கிராமம், அதாவது தேயிலை தோட்ட கிராமத்தில் பிறந்தேன். அங்கேயே வந்து சிஎஸ்ஐ ஸ்கூல்ல வந்து 1வதுல இருந்து 7வது வரைக்கும் அங்கதான் படிச்சேன், கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்.
1: ஓ, அப்ப நீங்க வந்து மதுரை இல்லப்ப?
2: மதுரை வந்து அதுக்கப்புறம் தான்.
1: ஊட்டியில பிறந்திருக்கீங்க?
2: ஊட்டியில தான் பிறந்தேன். 7வதுல இருந்து 11 வரைக்கும், அதாவது 11th ஸ்டாண்டர்ட், அப்பெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். அப்ப அந்த 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்க ராஜபாளையம் பக்கத்துல கிழவிகுளம்னு சொல்லி ஒரு ஊர், அந்த கிராமத்துல ஒரு ஏழை விவசாய பையனா அங்க படிச்சேன். அங்க படிக்கும்போது நான் ஆடு மேய்ச்சு, மாடு மேய்ச்சு, விறகு வெட்டி, சாணி அள்ளி, அதெல்லாம் தலையில சுமந்து கொண்டுட்டு போய் எங்க தோட்டத்துல போட்டு விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்துல வர்ற கூலியை வச்சுதான் என்னோட படிப்பே தொடர்ந்தேன். அது படிச்சு 11th படிச்சு முடிச்சுட்டு அங்கேயே வந்து அப்பயே ஃபுட்பால் பிளேயர் நான். அப்ப ஃபுட்பால் பிளேயர்ல ரொம்ப ஒரு ஆர்வம் நிறைய இருந்ததுனால அந்த ஃபுட்பால் பிளேயருங்கிறனால எனக்கு காலேஜ் வந்து பியூசியில வந்து கோவில்பட்டி காலேஜ், ஜிவிஎன் காலேஜ் கோவில்பட்டியில, அங்க வந்து எனக்கு இடம் கிடைச்சது.
1: பியூசி எங்க சார் படிச்சீங்க, எந்த ஊர்ல?
2: கோவில்பட்டி ஜிவிஎன் காலேஜ்.
1: அதாவது அப்ப வெளியூர்ல போயிட்டீங்க?
2: அப்பதான் வெளியூர் போயிருக்கிறேன். தமிழ் மீடியத்தில இருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்பதான் போயிருக்கிறேன். அப்ப என்னால வந்து அதை கோப்ப பண்ண முடியல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். படிச்சு ஒரு பாடம் கெமிஸ்ட்ரியில வந்து ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து விடக்கூடாதுன்னு 3 மாசத்துல அதை கிளியர் பண்ணிட்டு அடுத்து விருதுநகர் காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணேன், பிஎஸ்சி பாட்டனி. எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் அது இதுன்னெல்லாம் நிறைய விருப்பம், பட் அந்த சூழ்நிலையில வந்து எனக்கு மார்க் கம்மியா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம நான் வந்து பாட்டனி தான் எடுத்தேன்.
1: சொந்த மாவட்டத்துக்கு வந்துட்டீங்க?
2: விருதுநகர் வந்துட்டேன். அந்த விருதுநகர் மாவட்டத்தில் கூட அங்க இருந்து முதல் வருஷம் வந்து ஹாஸ்டல்ல சேர்ந்தேன். அப்புறம் ஹாஸ்டல்ல சேர்ந்து ஹாஸ்டல் பணம் கட்ட முடியாம மறுபடியும் ஊர்ல இருந்தே சைக்கிள்லயே போய் வாரம் இருக்க அங்க லாட்ஜ்ல தங்கிட்டு அப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட் ஹாஸ்டலுக்கு சேர்ந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல படிச்சேன். அப்படி படிக்கும் போது வேற ஒரு இதுல எல்லாம், அதாவது எக்கனாமிக்ஸ் கருத்தரங்கம் செமினார், அதெல்லாமே கலந்துக்குவேன். கவிதை போட் ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் தான் தருவாங்க. அதையும் பார்த்துட்டு அப்புறமா நான் எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாம் எழுதும் கரெக்டாக பாட்டு நீ படித்து முடிக்க தேர்ட் இயர் முடிச்சோடனே எந்த வித அரியஸும் இல்லாமல் உடனே பாஸ் பண்ணிட்டேன். படித்து முடிச்சு அந்த வெறியில் வந்து டைப்பிங் பழகினேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே போத்து ஹையர் முடித்தேன். ஹையர் முடிச்சுட்டு கரெக்டாக இன்ஸ்டியூட் வைக்கலாம் எங்கள் அப்பா எங்க சொன்னார், இன்ஸ்டியூட் வச்சு நீ அதிலே இது பண்ணிக்கடா ரெண்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு. எனக்கு இன்ஸ்டியூட் வைக்கிறது இஷ்டம் இல்லப்பா, நான் வேறு ஏதாவது போகணும் அப்படின்ட்டு. அது கரெக்டாக பேப்பர் தினத்தந்தி டெய்லி தினத்தந்தி எங்கள் ஊருக்கு வர்ற தினத்தந்தியை பார்த்து அதில் உள்ள அப்படியே கட்டம் கட்டமாக பார்ப்பேன், படிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, இந்த மாதிரி 5 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம் பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு இலவசமாக அப்படின்னு. அப்போ மதுரையில் காமராஜர் சாலையில் ஒரு ஐஓபி சென்டரில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த இலவசமாக அவங்க கொடுத்த இடத்துலே தங்கி அங்கேயே ஒரு வாரம் ஃபுல்லாக அங்கேயே உட்காந்து படித்து அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதுனதும் அவங்க சொல்லி விட்டாங்க எனக்கு, நீ வந்து கண்டினியூஸாக நீ வந்து அதை எழுதி எழுதி எழுதி நீ பிஎஸ்சி பாட்டனி தான், ஆனால் பேங்க் எக்ஸாம் உன்னால் எழுத முடியும் அப்படின்னு. அதுக்கு ஒரு அந்த சொல்லிக் கொடுத்த வாத்தியார் எனக்கு என்ன சொன்னார்னா, விவேகானந்தர் வரிகள் ஒரு வரிகள் சொன்னார், நமக்குள் 1000 திறமை உண்டு, நம்மால் எதையும் சாதிக்க முடியும். அதவே உனக்குள் 1000 திறமை உண்டு, உன்னால் எதையும் சாதிக்க முடியும்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அதை வச்சுட்டு என்னால் முடியுங்கிறத நிரூபிச்சுட்டு ஒரே அட்டெம்ட்ல பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். பிஎஸ்ஆர்பி பாஸ் பண்ணன உடனே எனக்கு அப்போ வந்து ஸ்டேட் பேங்க் கிடைச்சது. ஸ்டேட் பேங்க்ல வந்து ஏதோ ஒரு காரணத்தினால எங்க ஊர் போஸ்ட் ஆபீஸ்ல, அப்பெல்லாம் போஸ்ட் ஆபீஸ்ல தமிழ் வந்துனா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் கொடுப்பாங்க, அதுல எனக்கு டைம் லேப்ஸ் ஆயிடுச்சு, அதனால போஸ்ட் ஆபீஸ் போக முடியல. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து டைப்பிங் கூப்பிட்டாங்க. டைப்பிங் போட்டு அந்த டைப்பிங் எக்ஸாம்ல பாஸ் பண்ண உடனே மெட்ராஸ் ஏஜிஎஸ் ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சு.
1: முதல் மாசம் சம்பளம் எவ்வளவு சார்?
2: முதல் மாசம் சம்பளம் வந்து எனக்கு 330 ரூபாய் சார். அந்த 330

0: ரூபாயும் எங்கள் அப்பாட்ட கொண்டாந்து முதல் சம்பளத்தை எங்கள் அப்பாட்ட கொடுத்து எங்கள் ஊர் துர்க்கையம்மன் கோயிலுக்கு விளக்கெடுத்து வைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் சார். எங்கிட்ட 5 பைசா கிடையாது. எங்கள் அப்பாட்ட மறுபடியும் ஒரு 20 ரூபா மெட்ராஸ் கப்பல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் சார்ஜ், 20 ரூபா ட்ரெயின் பிடிச்சி போயிட்டேன். அந்த ட்ரெயின் பிடிச்சதான் நான் மெட்ராஸ் போய் சேர்ந்தேன்.
1: வங்கித்துறைக்கு நீ எப்போ வந்தீங்க?
0: 1985 அக்டோபரில் எனக்கு அதே இது மாதிரி இன்டர்வியூ, இன்னொரு இன்டர்வியூ வந்துச்சு. அந்த இன்டர்வியூ கூட எங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க, ஆள் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அதை ட்ரேஸ் பண்ணி பிஎஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு தேனாம்பேட்டையில் அங்கே நான் வேலை பார்த்த ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கு, அங்கே போய் ஐஓபி சிவந்தி செல்வராஜன் ஒருத்தர் மூலமாக போய் அதை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சி அங்கேருந்து மறுபடியும் ஈரோடு பக்கத்தில் முகாசி அனுமன் மொழின்னு ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்தில் எனக்கு வேலை கிடைச்சது. 1985 கார்பரேஷன் வங்கி,
1: 83 வந்து ஏஜிஎஸ் ஆபீஸ் சென்னையில் வேலை பார்த்துருக்கீங்க, 2 வருஷத்துல வந்து பேங்கிங் வந்துட்டீங்க, அதாவது கார்பரேஷன் பேங்க்ல 85 ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல வேலைக்கு வந்தீங்க.
0: ஆமா, 85 அக்டோபர்ல.
1: வீட்டுல எதுவும் சொல்லலையா உங்களை? அதாவது என்ன தம்பி இப்படி வந்து நல்ல வேலை கிடைச்சு திடீர்னு இன்னொரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லலையா வீட்டுல?
0: அப்போ வந்து எப்படின்னா ஏஜிஎஸ் ஆபீஸை விட பேங்க்ல வந்து ஒயிட் கலர் ஜாப் நல்ல ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுமொத்த ஒரு உலகம் வந்து அப்படிதான் பேசுச்சு. அப்போ எங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், பேங்க் ஓடியாந்துருவோம் அப்படின்ட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு பேங்க் ஓடியாந்துட்டோம்.
1: என்ன வேலைக்கு சேர்ந்தீங்க பேங்க்ல?
0: பேங்க்ல வந்து டைபிஸ்ட் கம் கிளர்க் தான். அது கிளர்க் வந்த உடனே கேஷியர் வேலை கொடுத்தாங்க.
1: எவ்வளவு சம்பளம் முதல் மாசம் பேங்க்ல?
0: முதல் மாசம் 930 ரூபா முதல் இது சம்பளம் வந்து 930 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு இன்கிரிமெண்ட் வரும்.
1: சரிங்க சார், திருமணம் ஒன்று இருக்கு, உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்க மனைவி குழந்தைகள் அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: என்னுடைய திருமணம் வந்து 1986 மே மாசம் நடந்தது. எங்க அக்கா பொண்ணு தான், அதாவது சொந்தத்துக்குள்ளேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டாங்க சங்கரன் கோயில், அவங்களுக்கு வந்து சங்கரன் கோயில். அப்போ வந்து என்னுடைய கல்யாணம் செலவு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பயே ஆச்சரியப்படுவீங்க, வெறும் 2000 ரூபாயில தான் என் கல்யாணமே நடந்தது, எளிமையா நடந்தது. எங்க வீட்டுல ராஜபாளையத்துல கிழவிகுளம் என்ற கிராமத்துல வந்து என்னுடைய திருமணம் நடந்தது. அப்போ வந்து எங்களுடைய வயல்ல இருந்த நெல் அதை வச்சு சாப்பாடு போட்டோம். என்னுடைய செலவு வந்து கல்யாணத்துக்கு தாலி எடுத்ததும் அந்த பொண்ணுக்கு சேலை எடுத்தது மட்டும்தான், மிச்சதெல்லாம் ஒரு 2000 ரூபாயிலேயே எங்க அப்பா அந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணி முடிச்சாரு. மொத்தத்திலேயே எல்லாம் சேர்த்து போக்குவரத்து அது எல்லாமே சேர்த்து 4800 ரூபா தான் என்னோட கல்யாண செலவே. சாப்பாடு இப்படி எல்லாமே எங்க தோட்டத்துல விளைஞ்ச நெல்லுனாலேயே அதுலயே போட்டு சாப்பாடு கல்யாணத்தை முடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து நான் பேங்க்ல இங்க ஜாயின் பண்ணதுனால அப்புறம் அங்கதான் வந்து பொண்ணு வந்து பிறந்தது முதல்ல.
1: பாருங்க நேர்லே, 1986 வெறும் 4500 ரூபா அந்த சின்ன அமௌண்ட்லயே கல்யாணம் முடிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிக்கனமா இருக்கணும், எளிமையா இருக்கணுங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சார். சரிங்க சார், உங்களோட குழந்தைகளை பத்தி சொல்லுங்க சார்.
0: எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து இப்போ வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணுது, அது வந்து மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் வந்து பிடெக் படிச்சது, ஆனா அவ வந்து பேங்க்ல தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லயே ஜாயின் பண்ணிட்டா. பையன் வந்து பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல படிச்சா, அவனுக்கு வந்து கேன்சர்னால 2011 இறந்துட்டான். அதுக்கப்புறம் பொண்ணுதான் எல்லாமே எங்களுக்கு, உலகமே வந்து பொண்ணுதான். அந்த சமயத்துல கூட நான் ஊருக்கு வந்தேன்னா 6 மணிலிருந்து நைட்டுக்கு கொஞ்சம் நேரம் வரைக்கும் விவசாயம் பாக்குறதுல இருந்து மாடு மேய்க்கிறதுல இருந்து வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன், ஆனா அதே சமயத்துல லீவ்ல ஊருக்கு போனாலும் விவசாயம் பார்ப்பேன். அந்த மாதிரி எல்லாம் பார்த்து எங்க அப்பாவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுமோ அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்கேன். அப்புறம் 1986 அதுக்கப்புறம் ஒரு எங்க அண்ணன் தம்பி தங்க ரெண்டு பேருமே என் கூடயே வந்து அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கற வரைக்கும் அவங்களுக்கு டெய்லரிங் யூனிட் ஒன்று வச்சு கொடுத்து அங்கேயே வந்து படிக்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கற வரைக்கும் அவங்களோட தான் இருந்தேன்.
1: கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் இருக்கும், ப்ரொமோஷன்லாம் இருக்கும். எந்தெந்த ஊருக்குலாம் டிரான்ஸ்ஃபர் போயிருக்கீங்க, அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க.
0: கேஷியரா இருந்துட்டு இருக்கும் போதே நானும் அதில் நல்லா ஓரளவு கொஞ்சம் படிப்பேன், படிச்சு பேங்கிங் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு சிஐபி எழுதும் போது ஒரே ஒரு பேப்பரை வந்துட்டு அரியர்ஸ் இருந்தது, மற்றபடி சிஐபி எல்லாமே படிச்சுட்டு அக்கௌண்டன்சி மட்டும் எனக்கு வரவே இல்லை. அதனால விட்டுட்டு ஆபீசர் எக்ஸாம் கிடைச்சது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. 93 நான் ஆபீசர் ஆயிட்டேன். 93 ஆபீசர் ஆகி ஈரோடு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது. ஈரோடு கிடைச்ச உடனே 94 1 இயர் மட்டும் அங்கே இருந்தேன். அப்புறம் 94 விழுப்புரம் பக்கத்தில் அன்னியூர் ஒரு கிராமத்தில் ஆபீசராக போயிட்டேன், அங்கே ஒரு 3 வருஷம். 97 மறுபடியும் கரூரில் தூக்கி அடிச்சாங்க, கரூரில் ஒரு 3 வருஷம். 2000 மறுபடியும் கல்கத்தா போனேன், கல்கத்தா போய் ஒரு 3 வருஷம். 2003 மறுபடியும் மதுரை வந்தேன், மதுரையில் ஒரு 2 வருஷம் தான் இருந்தேன். மறுபடியும் திருப்பி வந்து விழுப்புரம் பக்கத்தில் மேனேஜராக போயிட்டேன், கள்ளக்குறிச்சின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் மேனேஜராக போனேன். அங்கே இருந்து மறுபடியும் பெங்களூர் போனேன், பெங்களூரில் ஒரு 3 வருஷம். அப்புறம் தூத்துக்குடியில் ஒரு 3 வருஷம். அப்புறம் மறுபடியும் தூத்துக்குடியில் முடிச்சுட்டு திருப்பி பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து பெருந்தூர்னு ஒரு கிராமம் திருப்பூர் பக்கத்தில் அதில் போய் ஃபைனல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டையர்ட் ஆனேன். இந்த மீன் டைம் டெல்லி பாம்பே இங்கெல்லாம் டெபுடேஷன் நிறையா டைம் போயிருக்கேன், மொத்தம் 6 லாங்குவேஜ் 7 லாங்குவேஜ் எனக்கு தெரியும். அதில் கல்கத்தாவில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, தயவுசெய்து நேயர்களுக்கு நீங்கள் சொல்லியிருங்க, எல்லாமே வந்து எல்லா லாங்குவேஜும்

0: செஞ்சுக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு சல்லடையை வாங்குறதுக்கு நானும் என் வீட்டுக்காரையும் அலைஞ்சு அந்த ஒரு கடையில் சல்லடை, ஏன்னா அது தமிழ், எங்களுக்கு தமிழ் தவிர வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. அப்போ அங்க போயிட்டு கஷ்டப்பட்டப்போ பெங்காலி, பெங்காலியா இந்தியா அப்படின்னு தெரியும் போது எங்களுக்கு ஒன்றும் தெரியல. சல்லடைக்கு வந்து கேட்டு கேட்டு பார்த்து எங்களுக்கு தெரியல. கோதுமை மாவு ஃபில்டர்னு சொல்லி பார்த்தேன், கோதுமை ஃபில்டர் அப்படின்னா வீட்டு ஃபில்டர்னு சொல்லி பார்த்தேன், தெரியல. அப்புறம் கடைசியில் பார்த்தா ஆட்டா ஃபில்டர்னு அவன் சொன்னான். ஆட்டா ஃபில்டர்னாலும் எனக்கு தெரியல. ஒட சல்லி பயில அப்படின்னு சொல்லிட்டு சல்லின்னு சொன்னேன், அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த சல்லிங்கிற வார்த்தை வந்து ஆட்டா சல்லினா கோதுமை மாவு அந்த ஃபில்டர், அந்த மாவு சலிக்கிறது, அதை வச்சு தான் வாங்கினேன். அதனால நேருக்கு உங்களுக்கு சொல்லிடுங்க, தயவு செய்து எல்லா லாங்குவேஜும் கற்றுக்குங்க.
1: கல்யாணம் முடிச்ச காலத்திலிருந்து அதுக்கு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்களே, அதுவும் குறிப்பாக கொல்கத்தா பெங்களூர்லாம் போயிருக்கீங்களே, இப்படி ஃபேமிலியை கூட்டு போயிருவீங்களா?
0: ஃபேமிலியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். அந்த சூழ்நிலை வேற வழியே கிடையாது. ஏன்னா என் வீட்டுக்காரி வந்து வேலை பார்க்கல. முதல்ல எல்ஐசியில் வேலை பார்த்தா, அப்புறம் 6 மாதத்தில் அவர் ரிசைன் பண்ணிட்டு என் கூட வந்துட்டா. பொண்ணு வந்து 10th அங்கே போய் கல்கத்தாவில் சேர்க்கும் போது கஷ்டமான சூழ்நிலை. 10th போய் அங்கே கல்கத்தாவில் வந்து டாப்பஸ்ட் ரேங்க் வாங்கினா, அதுவும் இங்கிலீஷில். அப்படி படித்தோன்னே அதுக்கப்புறம் நாய் ஸ்கூல் மதுரையில் வந்து சேர்த்தேன். நான் அது கல்கத்தாவில் இருந்து டைரக்டாக மதுரை வந்தேன். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கஷ்டமும் இருக்க தான் செய்யும், வேற வழியே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கஷ்டமும் இருக்கு. வேலை பார்க்குற சமயத்தில் பெங்களூர் அந்த ஏரியா ஃபுல்லாக ரவுண்ட் ஆச்சாச்சு, கல்கத்தா ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சாச்சு. அந்த நார்த் அங்கே கல்கத்தா லடாக் வரைக்கும் அந்த சைடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சாச்சு. டெல்லி ஃபுல்லாக அந்த ரைடு ஃபுல்லாக அடிச்சாச்சு. பாம்பே அங்கேயும் போயிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் போகாத இடம் கிடையாது, கேரளாவிலையும் போகாத இடமே கிடையாது. இனிமேல் நீங்கள் சொன்னீங்கன்னா கூகுள் மேப் கூட நான் கரெக்டாக சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டூர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பாட்டனி ஸ்டூடெண்ட்டுனால தாவரங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இயற்கை சார்ந்த இடமா போறது, அங்கே போய் அனிமல்ஸ் தாவரங்கள் அந்த பறவைகள் இவங்களை வந்து அது என்ன, அதனுடைய எப்படி இருக்குது, அதனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையும் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அதுக்குன்னே ஒரு வெறி எடுத்து போய் கார் வந்து இப்போ 8th காராக மாற்றிருக்கேன், என்னுடைய உழைப்பில், சொந்த உழைப்பில். அது 8th கார் எதுன்னு கேட்டிங்கன்னா தார் டிராக்ஸ் ஜீப்பு. அது 4x4 வாங்கி இப்போ அதில் தான் ஊரை சுற்றிட்டு இருக்கிறேன். தமிழ்நாடுலேருந்து கேரளா எல்லா இடமும் போயாச்சு, தேடி கண்டுபிடிக்கணும் இனிமேல் இடங்களை.
1: சரி, இப்போ இப்படி ஊர் ஊராக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரோட உங்கள் குழந்தைகள் ஃபேமிலியோட நீங்கள் போனீங்களே, அப்போ கூட சொன்னீங்க மொழி பிரச்சனையை பற்றி சொன்னீங்க, வேறு என்ன பிரச்சனையெல்லாம் சந்தித்து வந்து மீண்டு வந்தீங்க?
0: மொழி பிரச்சனைனா கனடாவில் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். போய் அங்கே போயிட்டு அதான், ஆனால் எல்லா ஊருக்கு போனாலும் அந்த 30 நாளில் கன்னடா பாஷை, 30 நாளில் பெங்காலி பாஷை, 30 நாளில் ஹிந்தி, அதை வாங்கிடுவேன், முதல்லயே வாங்கிடுவேன். வாங்கி வாங்கி அதை அப்படியே 30 நாள் என்ன, 1 மாசம் அந்த மார்க்கெட்டுக்கு போகணும் சார். மார்க்கெட் இயற்கையாக நீங்கள் வந்து அந்த பாஷைகளை கற்றுக்கணும் அப்படின்னா லோக்கல் மார்க்கெட் போகணும், லோக்கல் பீப்புளோட பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக லாங்குவேஜ் கிடைச்சிரும். எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கிட்டீங்கன்னா எங்கேயுமே சர்வைவ் பண்ண முடியும்.
1: கண்டிப்பாக சார், இது எங்கள் நேயர்களுக்கு வந்து நல்ல ஒரு பயன் தரக்கூடிய விஷயம் சார். ஏன்னா மொழி கற்றுக்கொள்றதுக்கு வந்து நம்ம வந்து தயங்கவே கூடாது.
2: இதுவரை வங்கி மூத்த மேலாளர் எஸ் லக்ஷ்மணன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இதன் தொடர்ச்சியினை வரும் செவ்வாய் இரவு 8:30 கேட்கலாம். நிறைவு பெற்றது இதுவரை நான்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:45. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலாக கேட்கலாம் திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. கேட்டு ரசித்தாத்தனை நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்வது 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: இதுவரை கேட்டீர்கள் மதுர தென்றல்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேரம் 9:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நெகிழியின் மறுபக்கம் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ்.
4: வணக்கம் நேயர்களே. இன்றைய காலத்தில் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீர் மாசு, நில மாசு, வழி

0: வளிமண்டல மாசு, காற்று மாசடைதல், இப்படி வரிசையாக நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இதுக்கு எல்லாம் மணிமகுடம் சூட்டின மாதிரி ஒரு முக்கியமான காரணி இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா நெகிழி பயன்பாடு. இப்போ இருக்கிற இந்த அவசர காலகட்டத்தில் எதுக்கு ஒரு துணிப்பையை எடுத்துக்கிட்டு, எதுக்கு ஒரு தூக்குச்சட்டியை எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு எளிமையாக ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த நெகிழியை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அறிவியல் முன்னேற்றம் நமக்கு வந்து தேவை தான். அந்த அறிவியல் முன்னேற்றம் நமக்கு ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும். அதே அறிவியல் முன்னேற்றம் நமக்கு வந்து பாதகத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு நம்ம அறிவியல் வளர்ச்சி ஈஸியாக நமக்கு வந்து பயன்படுது, ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னா நமக்கு மட்டும் கிடையாது, இனி வரும் காலங்களில் நம் சந்ததியினருக்கும் அந்த பாதிப்பு உண்டாகும். உதாரணமாக ஒரு நெகிழியை பயன்படுத்துகிறோம், ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிறோம், அது என்ன ஆகுது அப்படின்னா மண்ணில் போய் அப்படியே கலந்துடுது. இது மட்குவதற்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வருடங்கள் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண் உயிர்கள் கூட இதனால் பாதிப்பு அடையுது. மழைநீர் வந்து பூமிக்குள்ளே போகாமல் தடுக்குது. இப்படி பல காரணங்களை எடுத்துக்கிட்டு சொல்லலாம். ஏன் இதே பிளாஸ்டிக் கடலுக்கு வந்து நுண்ணெகிழிகளாக போய் கலந்துடுது. கடலில் இருக்கிற உயிர்வாழ் இனங்கள்லாம் இதை வந்து உணவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்றதுனால அது வந்து இறக்கும் நிலைக்கு போயிடுது. அந்த மீன்களை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மை அறியாமையே அந்த நுண்ணெகிழிகள் வந்து நம்ம உடம்பில் சேருது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க, தாய்ப்பாலில் கூட நுண்ணெகிழிகள் இருக்கிறதா ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க செய்தி. ஒரு பிளாஸ்டிக் உருவாகுது, நுண்ணெகிழியாக மாறுது, அதே நுண்ணெகிழி வந்து இப்போ நானோ துகள்களாக மாறக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து நிலைமை உண்டாயிடுச்சு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தணும், இயற்கையோடு மனிதன் இணைந்து வாழணும். அதற்காகத்தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் உயிரி நெகிழி அதாவது பயோ பிளாஸ்டிக் அதை பற்றி தான் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெளிவான விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள். அவரை தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: உயிரி நெகிழி பயோ பிளாஸ்டிக் அப்படின்னு நான் தொடக்கத்தில் சொன்னேன், அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
1: பயோ பிளாஸ்டிக் என்னன்றா சார், இது வந்து தாவரங்கள்லேருந்து இருக்க மூலப்பொருள்லேருந்து தயாரிக்கப்படுறாங்க. எப்படின்னா அதோட மக்காசோளம், கரும்பு, அதில் இருக்க மாவு சத்தை வச்சு செல்லோஸு அப்புறம் பெக்டின் இந்த மாதிரி இருக்க மூலப்பொருட்களால் வந்து நம்ம அந்த உயிரி பிளாஸ்டிக் வந்து தயாரிக்கிறாங்க. நெகிழி வந்து மக்காது, ஆனால் இந்த பயோ பிளாஸ்டிக்ஸ் வந்து எளிதில் மக்கிறோம். எப்படின்னா சாதாரண பெட்ரோலியம் பொருள்லேருந்து தயாரிக்கப்படுறது தான் நெகிழி. அது வந்து சிதைவடையாமல் வந்து ஒரு பல நூற்றாண்டுகளில் வந்து இருக்கும். இந்த உயிர் நெகிழின்றது வந்து இயற்கையாகவே மக்கிறோம். ஏன்னா நம்ம மூலப்பொருள் வந்து பிளான்ட் ஓரியன்டான மூலப்பொருள், அது நம்ம தாவரங்களில் இருக்க தயாரிக்கிறனால இயற்கையாகவே மக்கிறோம். இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து நல்லா குறையும். பிளாஸ்டிக் மாசுபாட்டை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஒரு பசுமை தொழில்நுட்பமாக இந்த உயிர் நெகிழி வந்து பயன்படுகிறது.
0: இப்போ இந்த உயிரி நெகிழியை தயாரிக்கணும் அப்படின்னா என்னென்ன மூலக்கூறுகள் தேவைப்படும், அதாவது நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க பசுமையான பொருட்கள்ல இருந்து, அது கொஞ்சம் இன்னும் விரிவாக சொல்ல முடியுமா?
1: உயிரினங்கள் வந்து பெரும்பாலும் வந்து தாவரம் அடிப்படையான மூலப்பொருட்கள்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக வந்து சோளம், கரும்பு, மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இந்த பயிர்கள்லேருந்து உள்ள மாவுச்சத்து பொருட்களை வந்து மூலப்பொருளாக வந்து பயன்படுத்தி மேலும் வந்து செல்லுலோஸு, லிக்னிங்கு, அடுத்து புரதம் மற்றும் நுண்ணுயிர்களை வந்து உற்பத்தி செஞ்சு அதில் இருக்க வந்து உயிரியல் பாலிமரை வச்சு பயன்படுத்துகிறாங்க. இதுதான் வந்து உயிரினங்கள் வந்து இப்படி தான் தயாரிக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து தாவரத்தில் இருக்க மூலப்பொருளான செல்லோஸ் மட்டும்தான், செல்லோஸு அந்த மாதிரி மாவு பொருளை வச்சு தயாரிக்கிறாங்க உயிர்நெகிழி.
0: சரிங்க சார். இப்போ வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் தாவரத்தோடைய செல்லுலோஸ் மாவு பொருட்களால் உருவானது தான் இந்த உயிரி நெகிழி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிறோம்ல நெகிழி பைகள், பிளாஸ்டிக்குகள், அது ஏன் ஆபத்தானது, அதற்கு என்ன காரணம்?
1: இப்போ வந்து சாதாரண நெகிழி வந்து இயற்கையாகவே வந்து சிதைவிடாமல் வந்து ரொம்ப நாட்கள் இருக்கும். சுமார் வந்து பிளாஸ்டிக் வந்து ஒரு 400 to 500 ஆண்டுகள் வரை

0: மண்ணில் வந்து சிதைக்காமல் அப்படியே இருக்கும். ஆனால் இதனால் வந்து மண், நீர், காற்று எல்லாமே வந்து மாசுபடுது. நார்மலாக வந்து பிளாஸ்டிக் வந்து ஒரு இடத்துல தங்கிருச்சுன்னா அது வந்து பெரிய ஆபத்தை விளைவிக்கும். நிலத்தடியில் நீர் வந்து சேமிக்காது, சிறு சிறு துகள்களாக வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறிடும். அது வந்து பார்த்திங்கன்னா குடிநீரில், உணவு மூலம் வந்து காற்றின் மூலம் இதெல்லாம் வந்து மனிதன் உடலுக்குள்ளே வந்து நுழைஞ்சிரும். இதனால் வந்து பாதிப்புகள் ஏற்படும் மனிதனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் வாழ் உயிரினங்கள் வந்து பிளாஸ்டிக்கை வந்து ஒரு இது உணவாக வந்து நினச்சி சாப்பிட்டுக்கிறோம் நல்லா. ஆனால் அதனாலே வந்து கடல் வாழ் உயிரினங்களும் அதிக உயிரிழப்பு ஏற்படும். எனவே சாதாரண நெகிழி வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஆனால் அந்த உயிரின நெகிழி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல்லேருந்து பாதுகாப்பாக இருக்கும்.
1: இப்போ வந்து சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்னால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு ஒரு பட்டியலே போட்டிங்க. அதே நேரத்தில் இந்த உயிரி நெகிழியை நம்ம பயன்படுத்தும் போது அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
0: நம்ம உயிர் நெகிழி வந்து பயன்படுத்துறனால அது வந்து மிக நல்ல மக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இயற்கை சூழ்நிலையில் வந்து நுண்ணுயிர்களால் சிதைக்கப்படுதும். இதனால் வந்து நம்ம நீண்ட காலம் வந்து மண்ணில் இருக்க நீர் மாசுபாடு எல்லாமே குறைஞ்சிரும். மேலும் வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்லேருந்து நம்ம தயாரிக்கப்படுறதுனால எளிதில் வந்து மக்கக்கூடும். அதுபோக வந்து கார்பன் வெளியீடு, அதுக்கப்புறம் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு இந்த காலநிலை மாற்றத்தில் வந்து கட்டுப்படுத்த உதவும். அதுபோக வந்து சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்களில் வந்து சிதைக்கிறதுனால நல்ல பயோ கம்போஸ்டபிள், அதாவது உயிரி உரமாக வந்து இந்த நுண்ணுயிரி வந்து பயன்படும். விவசாயத்துக்கள் வந்து நான் எளிதில் மக்கிறதுனால உயிரி நெகிழி வந்து ஒரு உரமாகவும் பயன்படும். இந்த உயிரி நெகிழி மக்கிறதுனால, ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து இப்போ சிதைக்கிறதுக்கு பாக்டீரியா நிறையா நுண்ணுயிர்கள்லாம் இருக்குது மண்ணிலேயே. அந்த பாக்டீரியா வந்து இந்த இதை வந்து சிதைச்சதுனால அது வந்து பயோ கம்போஸ்ட், அதாவது உயிரி உரமாகவும் பயன்படுது இந்த நுண்ணுயிரி.
1: நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, ஒரு நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் நம்ம வந்து மட்குவதற்கு 500-600 வருடங்கள் கூட ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த உயிரி நெகிழி எளிதில் மக்கக்கூடியது, ஒரு உரமாக கூட நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த உயிரி நெகிழியை நம்ம பயன்படுத்தும் போது அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறியும் போது அதுவும் மண்ணில் போய் தான் சேருது, அது மக்குவதற்கு எத்தனை வருடங்கள் இல்லை எத்தனை நாட்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கீடு இருக்குதா?
0: சாதாரண நெகிழிக்கும் உயிர்நெகிழிக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம சாதாரண நெகிழி வந்து பல நூற்றாண்டுகள் வரையும் மக்காமல் இருக்கும். ஆனால் உயிர்நெகிழி அப்படி இல்லை. உயிர்நெகிழி வந்து சில குறிப்பிட்ட வகை உயிர்நெகிழிகள் வந்து சில மாதங்களாகவோ இல்லை சில நாட்கள்லேயே மக்கிறோம். ஆனால் சில உயிர்நெகிழிகள் வந்து அதோடய தன்மை வேறு மாதிரி இருக்கிறதுனால அது வந்து மக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு வருடங்களாக கூட ஆகலாம். ஆனால் நம்மளோட உயிர்நெகிழியோட வகையை பொறுத்து தான் வந்து இதை நம்ம சொல்ல முடியும். அதுவுமே உள்ளே இருக்க வேதியியல் மாற்றங்கள், அதுபோக நம்மளுக்கு கரெக்டான காலநிலை மாற்றம், அப்புறம் நுண்ணுயிர்கள் பெருக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எளிதில் வந்து நம்மளுக்கு மக்கிறதுக்கு வேகமாகவும் அது செயல்படும். அந்த உயிர்நெகிழி மக்கிறதுக்கு உள்ள தகவமைப்பை பொறுத்து வந்து உயிர்நெகிழி எளிதில் மக்கிறோம். சுற்றுச்சூழலோட தகவமைப்பை பொறுத்து
1: அதே உயிரி நெகிழி இந்த சுற்றுச்சூழலுக்கு எப்படியெல்லாம் பயன்படுது?
0: பிளாஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ அன்றாட வாழ்வு வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. குறைஞ்சது வந்து இப்போ 2026 வந்து 11 கிலோ வரையும் வந்து ஒரு வருடத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ஒரு சராசரி மனிதனோட யூசேஜ் பிளாஸ்டிக்ஸ். ஆனால் இப்போ நம்ம உயிரிநெகிழியை இது கொண்டு வரும்போது அந்த பயன்பாடு வந்து ரொம்ப கொஞ்சம் குறைகிறதுனால நம்மளுக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது, அதிகமாக மாசுபாடு ஏற்படுத்தாது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த உயிரிநெகிழியை உள்ளே கொண்டு வரோம், எளிதில் வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அந்த உயிரிநெகிழியை. ஆனால் பிளாஸ்டிக்ஸ் வந்து அப்படி டிஸ்போஸ் பண்ண முடியாது. இப்போ உயிர்நெகிழி பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம மண்ணில் போட்டாலே அதிகம் மக்கிறோம். ஆனால் நம்ம பிளாஸ்டிக்ஸ் வந்து என்ன செய்யணும்னா எரிப்போம், எரிக்கிறதுனால வந்து காற்று மாசுபாடாகும், சில நேரம் வந்து அதோட ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து உள்ளாயிரும். ஆனால் இந்த மாதிரி உயிர்நெகிழி வந்து அப்படி கிடையாது, உயிர்நெகிழி சாதாரணமாகவே நம்ம மண்ணில் போட்டாலுமே மக்கிறோம். ஸோ இதனால் வந்து அந்த பிளாஸ்டிக் குறைபாடு வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். அதுபோக அந்த உயிர்நெகிழி வந்து நல்லா அதிகமாக நம்ம உற்பத்தி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாசுபாடுலேருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும்.
1: இப்போ பிளாஸ்டிக் அப்படின்னாலே நம்ம வந்து ஒன் டைம் யூசேஜுக்கு தான் பயன்படுத்துகிறோம் பெரும்பாலும். இப்போ இந்த உயிரி நெகிழியை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், அதை வந்து ஒன் டைம் யூஸுக்கு தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. அப்படி தூக்கி எரியும் போது மண்ணில் அது சேரும்போது இந்த உயிரி நெகிழி வந்து மண்ணில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா?
0: இப்போ வந்து இதில் முற்றிலும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா நம்ம மேக்சிமம் வந்து இந்த உயிர் நெகிழியை தயாரிக்கிறது வந்து தாவர மூலப்பொருளிலிருந்து தான் தயாரிக்கிறோம். ஸோ அதனால் வந்து இந்த உயிர் நெகிழி வந்து மண்ணுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. பாக்டீரியானால தான் அந்த உயிர் நெகிழியை செய்வாங்க. எப்படின்னா சில பாக்டீரியா வந்து பாலிலாக்டிக் ஆசிடு அந்த மூலப்பொருள் வந்து லாக்டோபேசிலஸ்ன்ற பாக்டீரியாலேருந்து தான் உருவாகுது. அதனால் வந்து நம்ம பாதிப்பு வந்து மண்ணில் ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த பாக்டீரியா வந்து மண்ணிலேயே இருக்கும், அதனால் வந்து அந்த பாக்டீரியாவே அந்த உயிர் நெகிழியை சிதைச்சிரும். ஸோ வந்து இந்த பாதிப்பு வந்து பெரிய அளவில் ஏற்படுத்தாது. அதுபோக வந்து மண்ணில் நம்ம தூக்கி எறியும் போது

0: வந்து செல்லுலோஸ் இந்த மாதிரி மாவுச்சத்து பொருள்களாக தான் வந்து இருக்கும். அந்த உயிரினிகளே மாவுச்சத்து பொருள் தான் வருது. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டார்ச் பேஸ்டு செல்லுலோஸ் வந்து அதை பிரேக் பண்ணுறதுக்கு சில பாக்டீரியாவில் இருக்கும். வெப்பம் வந்து அதிகமாக இருந்தாலுமே அது வந்து சிதஞ்சிரும். அந்த காலநிலை மாற்றம் வரும்போது அந்த உயிரினிகள் சிதஞ்சிரும். அதனால் மண்ணுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இது வந்து ஒரு மண்ணுக்கு சிறந்த உரமாக தான் பயன்படும் தவிர எந்த இதுவுமே ஏற்படுத்தாது மண்ணுக்கு.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் பை வாங்குகிறோம், ஒரு கடைக்கே போகிறோம் அப்படின்னா அவங்களே தரம் பிரித்து வச்சுருக்கிறாங்க. இது வந்து 1 கிலோ வரைக்கும் இது வந்து உங்களுக்கு வெயிட்டு தாங்கும், இது 2 கிலோ வரைக்கும் எடுத்துக்கிடலாம், இது 5 கிலோ வரைக்கும் நம்ம வந்து ஒரு பொருட்களில் அதில் அந்த கவரில் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு பிரித்தே வச்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த உயிரி நெகிழியை நம்ம பயன்படுத்தும் போது அதோடைய தரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த பிளாஸ்டிக் அதாவது பயோ பிளாஸ்டிக் அதை பயன்படுத்தும் போது எவ்வளவு வெயிட்டு அது தாங்கும் அப்படிங்கிற தகவலெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும், இல்லை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனம் தரச்சான்றிதழ் அப்படின்னு ஏதாவது வாங்குவாங்களா?
0: கண்டிப்பாக வந்து தரச்சான்றிதழ் வச்சு தான் நம்ம வாங்கணும் அந்த நெகிழியவே, உயிர் நெகிழிவே. ஏன்னா வந்து சாதாரணமாக வந்து நம்ம உயிர் நெகிழிலேயே வந்து டூப்ளிகேட் உயிர் நெகிழிலாம் செய்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து மக்காது, அது நீண்ட காலம் வரையும் நீடிக்கும் அந்த நெகிழியும் மண்ணில் மக்காமல். ஆனால் நம்ம தரச்சான்றிதழ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா TNOCD, அது எப்படின்னா தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து தமிழ்நாடு வந்து இதை வந்து சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. இதுலேயே வந்து இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா CBCA இந்த சான்றிதழ் வந்து இந்திய அரசு வந்து நம்மளுக்கு தரத்தை நிர்ணயித்து கொடுக்குது. அதுபோக இன்னொன்று வந்து ஈகோ மார்க், அந்த ஈகோ மார்க்லேயும் சான்றிதழ் வாங்கிக்கிடுவாங்க. அதுபோக வந்து அமெரிக்காவில் வந்து BBI அந்த இன்ஸ்டியூட், பயோடிகிரபிள் ப்ராடக்ட் இன்ஸ்டியூட், இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அமெரிக்காவில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூட்டு. இந்த இன்ஸ்டியூட்லேருந்து வர ரொம்பையும் அக்யூரேட்டாக வந்து அந்த தரத்தை வந்து ஸ்டாண்டர்டல் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஸ்டாண்டர்டல் பண்ணுற உயிரினிகளை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா எளிதில் வந்து மக்கிரும் பூமியில் விழுகும்போது. ஸ்டாண்டர்டல் இல்லாமல் நீங்கள் கடையில் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கி இது உயிரினிகள் தான் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது உயிரினி மாதிரி தெரியும், ஆனால் அது மண்ணில் விழுகும் போது அது ரொம்ப நாளுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஆனால் இது வந்து பயோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி விற்பாங்க, ஆனால் அது அப்படியே கிடையாது. அது வந்து தர சான்றிதழ் இல்லாத பயோ பிளாஸ்டிக்ஸ். ஸோ நீங்கள் வாங்கும் போதே வந்து சான்றிதழ் பட்ட உயிர்நெகிழியா அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் உயிர்நெகிழியான்னு பார்த்து நீங்கள் வாங்கணும். அப்போ தான் வந்து அது எளிதில் மக்கும், நன்மை பயக்கும் அந்த உலகத்துக்கு.
1: இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இதுலேயே கூட போலியான நெகிழியெல்லாம் தயாரிக்கிறாங்க உயிரி நெகிழியிலே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ஒரு சாதாரண நெகிழி அதற்கும் இந்த உயிரி நெகிழி இதற்கும் நான் வித்தியாசம் மாறுபாடு எப்படி எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா நம்ம ஒரு போகிறோம் நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. அப்படிங்கிறப்ப வேறுபாடை எப்படி நம்மளால் ஒரு வாடிக்கையாளராக நம்ம எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்?
0: சாதாரண நெகிழி வந்து பார்த்தீங்கன்னா அதிலே நிறைய வகைகள் இருக்குது சாதாரண நெகிழியிலே. இப்போ லோ டென்சிட்டி பாலிமரு, ஹை டென்சிட்டி பாலிமரு, இந்த மாதிரி வந்து பாலிமரோட டிஃப்ரென்ஸை பொறுத்து வந்து அது வந்து குவாலிட்டி ப்ளஸ் இப்போ PVC பைப்லாம் பார்த்தீங்கன்னா அது ஹார்டாக இருக்கும், அதிலே கேரி பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் ஆஃபாக பாலிமரை வச்சு செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி அது சாதாரண நெகிழிலேயே வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும், சிலது திக்னஸ் கம்மியாகவும் இருக்கும், அதை வச்சு பிரிப்பாங்க சாதாரண நெகிழியை. இதே உயிர் நெகிழி பார்த்தீங்கன்னா உயிர் நெகிழி வந்து ஒரே சைஸு. இப்போ நீங்கள் சொன்னீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, எவ்வளோ இப்போ வெயிட் தாங்குற அளவுக்கு தான் அந்த உயிர் நெகிழி பயன்படுத்துகிறாங்க, 5 கிலோ 3 கிலோ பேக்கு அந்த மாதிரி சொன்னீங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உயிர்நெகிழிலுமே வந்து குறிப்பிட்ட வெயிட்டேஜ் தான் வந்து அதை தாங்க முடியும். அதனால் அதுக்கு மேலே போச்சுன்னா அது உயிர்நெகிழி கிடையாது, ரொம்ப ஹார்டெல்லாம் வந்து உயிர்நெகிழியை வந்து உருவாக்க மாட்டாங்க. ஏன்னா அது எளிதில் மண்ணை மக்கிறதுனால ஒரு லேசான உயிர்நெகிழி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மஞ்சப்பைக்கு வந்து அப்படியே ஆல்டர்னேட்டாக மஞ்சப்பை எவ்வளோ அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அது திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி தான் அந்த உயிர்நெகிழியும் இருக்கும். ரொம்ப அதிகமாகலாம் வந்து வெயிட்டெல்லாம் இருக்காது. இப்போ சாதாரண நெகிழி பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வாங்கும் போதே தெரியும், அப்போ இந்த பயோ பிளாஸ்டிக் சொல்லி கொடுப்பாங்க, அது வந்து ரொம்ப திக்காகவும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா மண்ணில் மக்காது, தண்ணியை வந்து உறிஞ்சாது அதிகமாக. இந்த உயிர்நெகிழி பொறுத்த வரைக்கும் தண்ணியை உறிஞ்சு அப்சர்வ் பண்ணும். சிலதில் வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணுற உயிர்நெகிழி இருக்குது, நான் அப்சர்வ்ஷன் உயிர்நெகிழி இருக்குது. அதையும் வச்சு நம்ம அதோட வகையை பிரிக்கலாம். மேக்சிமம் வந்து வகையை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து சாதாரண உயிர்நெகிழி வந்து ரொம்பையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் நம்ம உயிர்நெகிழி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம எளிதில் வந்து தண்ணியை உறிஞ்சுறதுலேருந்து அதோட வெப்பநிலை வந்து அதை அப்படியே தாக்கும் போது அப்படியே சுருங்கி அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே வந்து அந்த நிகழ்வை நீங்கள் காணலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் சன்லைட்டில் வந்து நீங்கள் ஜன்னலில் வந்து உயிர்நெகிழியும் சாதாரண நெகிழியும் வச்சிங்கன்னா குறைஞ்சது 15 நாளுக்குள்ளேயே வந்து ஒரு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் கண்ணிலேயே பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த டிஃப்ரெண்ட்டை பார்க்குறதுக்கு ஈஸியான வழிமுறை. எல்லாருமே வந்து போய் லேபர் டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் அவசியம் கிடையாது. நார்மலாக வந்து நீங்கள் வெயிலில் வச்சாவே அதோட கேப்பபிலிட்டி ப்ளஸ் அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கண் பார்த்துடலாம், நேரிலேயே பார்த்துடலாம்.
1: இப்போ நீங்கள்

0: சொன்னீங்க இது வந்து தண்ணீரில் போட்டோடனே தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சாதாரணமாக இப்போ கட்டிட வேலையை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து தூக்குச்சட்டிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, டீ கடையில் போயிட்டு ஒரு டீ பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் கவரில் தான் வாங்கிட்டு வராங்க. அதில் கூட சொல்லுவாங்க அந்த ஹீட்டு பட்டுச்சுன்னா அதில் உள்ள கெமிக்கல்லாம் அந்த டீயில் கலந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த உயிரி நெகிழியை நம்ம பயன்படுத்தும் போது அப்போ அதில் வந்து அந்த சூடான பொருட்களையெல்லாம் வாங்க முடியாதா?
1: மேக்ஸிமம் வந்து உயிர் நெகிழியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து உணவுக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம அது உயிர் நெகிழியை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது நம்மளுக்கு எப்பயுமே நல்ல ஒரு இதாக இருந்தாலுமே நம்மளோட வந்து ஹெல்த்துக்கு வந்து அது வந்து எப்பயுமே நம்ம டைரெக்டாக வந்து சுடு தண்ணி வாங்குறதோ இல்லை பால் வாங்குறதோ டீ வாங்குறதோ அது உயிர் நெகிழியாக இருந்தாலுமே அதில் வாங்கக்கூடாது. அதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு பாட்டில்ஸ், அதாவது நம்ம சில்வரில் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் நீங்கள் பழைய காலத்துக்கு தான் போன தவிர நீங்கள் உயிர்நெகிழி இருக்கிறதுனால அதையுமே நீங்கள் வந்து இப்போ இதில் வாங்கக்கூடாது. ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட் போகிறதுக்கு, ப்ளஸ் வந்து அது வந்து ஒரு வெயிட்டை தூக்குறதுக்கு, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக தான் நம்ம பயோ பிளாஸ்டிக் ஏற்ற மாதிரி கொண்டு வரோம் தவிர உணவுக்கு வந்து கொண்டு வரல. உணவுக்கு என்ன எது கொண்டு வராங்கன்னா பேக்கேஜிங்க்கு மட்டும்தான் கொண்டு வராங்க. உணவு பொருட்கள் வந்து அதை பேக் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான் வந்து அந்த உயிர்நெகிழியை பயன்படுத்துகிறாங்க அதிக அளவில் தவிர நம்ம வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் அந்த உயிர்நெகிழியை பயன்படுத்துறதில்ல. அதிலே சில உயிர்நெகிழிகள்லாம் இருக்குது பயோ பிளாஸ்டிக்ஸ்லேயே வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி பயோ பிளாஸ்டிக்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க, ஆனால் அது வந்து சர்டிஃபிகேட் வந்து பண்ணி நடைமுறைக்கு இன்னும் கொண்டு வரலை. அதெல்லாம் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அது ஆராய்ச்சினா முடிவு பெறலை. முடிவு பெறத்துக்கப்புறம் தான் இந்த ஆய்வெல்லாம் நம்ம சொல்ல முடியும், அது நல்லா உறுதிப்படுத்ததுக்கப்புறம் தான் இந்த நாங்கள் தகவலை சொல்ல முடியும். அதனால் வந்து இன்னும் ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்குது, அதுக்கு ஏற்ற ஆராய்ச்சி பயோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றக்கூடிய பயோ பிளாஸ்டிக் செய்கிறதுக்கு, ஆனால் இன்னும் வந்து இது பண்ணலை. இப்போ அமெரிக்காவில் வந்து நான் ஒரு ஆய்வகத்தில் வந்து நான் ஒரு கருத்தகத்தில் ஒரு இது இன்டர்வியூ நடந்துச்சு. அப்போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேடம்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி மேம் இந்த மாதிரி பேக்கேஜிங்லேயே வந்து இந்த மாதிரி ஃபுட்டு பேக் பண்ணுறதுக்கு நம்ம சாதாரண யூஸ் பண்ணுறோம், இதே வந்து எடிபிள் பேக்கேஜிங் அப்படின்னா எடிபிள்னா சாப்பிடக்கூடிய பேக்கேஜிங்கை வந்து நீங்கள் இப்போ சவரமெல்லாம் வந்து அதோட சேர்த்து சாப்பிட்றீங்களா, அந்த மாதிரி எடிபிள் பேக்கேஜிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் நீங்கள் பேக்கேஜிங்க்கு வந்து நம்ம உயிர்நெகிழி பயன்படுத்தலாமான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த கருத்தகத்தில் வந்து உயிர்நெகிழி வந்து நீங்கள் பயன்படுத்தலாம்ப்பா, ஆனால் வந்து இந்த இதுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா அந்த உயிர்நெகிழி வந்து ஒன்லி வந்து பேக்கேஜிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, எடிபிள் பேக்கேஜிங்காக யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அது ரொம்பவும் வந்து மைனூட் லெவலில் இன்னும் வந்து அதை முழுமை பெறலை அப்படின்னு அந்த மேடம் சொன்னாங்க. நடைமுறைக்கு இன்னும் வரலப்பா, அது வந்து ஆய்வு போய்கிட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க அந்த மேம்.
0: இப்போ சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ பேக்கிங்க்கு மட்டும் கிடையாது, அந்த நார்மலாக பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கில் சேர்ஸ் இருக்குது, பேனாவுடைய உரைகள் இருக்குது, இப்படி பிவிசி பைப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நீங்கள் வந்து இந்த உயிரி நெகிழியை பயன்படுத்தும் போது ஒன்லி பேக்கேஜுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுன்றீங்க, அப்போ இந்த மாதிரி ஒரு சேரோ இல்லை பேனா உரைகளோ இதை தான் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதா?
1: வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் நெகிழியோட அதிகமான பொருட்கள் வந்து நம்ம அதில் போட்டால் தான் அதில் பயன்படுத்த முடியும். இப்போ நார்மலாக வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பாலிமர் செய்கிறதுக்கு, அதாவது சாதாரண நெகிழி செய்கிறதுக்கு வந்து அதிக அளவில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 1950களில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நெகிழி வந்து அதிக அளவு பயன்படுத்தலை, உற்பத்தி பண்ணலை. ஆனால் இப்போ 2026 பார்த்தீங்கன்னா அதிக அளவு உற்பத்தி பண்ணுறாங்க, ஏன்னா அதோட வேலையை வந்து அதிகமாக வந்து அது டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி இது யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அந்த இதை குறைக்கிறதுக்காண்டி தான் இப்போ உயிர்நெகிழியை போராடிக்கிட்டு இருக்கோம் தவிர உயிர்நெகிழியை வச்சு நம்ம அந்த காடெல்லாம் நம்ம செய்ய முடியாது. அதுக்கு வந்து தாவரங்கள் வந்து அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால தாவரங்களும் அழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம மேக்ஸிமம் எடுக்கிற பொருளை வந்து மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து ஒரு பயிர்கள், அது வந்து நம்ம உணவு பயிர்கள், அதை வச்சு நம்ம வந்து உணவு தான் ஃபஸ்ட்டு நம்ம உட்கொள்ளணும் தவிர அதாவது உயிர்நெகிழியை பயன்படுத்துறதுக்கு அதிகமாக போகக்கூடாது. நம்ம வந்து உயிர்நெகிழின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்போர்ட்டுக்கு அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் பயன்படுத்தணும். அதிகமாக வந்து நம்ம சாதாரண பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறதுக்காண்டி தான் நம்ம கொண்டு வரோம் தவிர அந்த மாதிரி காடான பொருட்கள்லாம் தயாரிக்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஆனால் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் எல்லாத்துமே வந்து நீங்கள் சாதாரண பிளாஸ்டிக்கை விட்டுட்டிங்கன்னா இந்த உயிர்நெகிழியை வந்து செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அந்த சாதாரண நெகிழியை நீங்கள் முழுமையாக நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி உயிர்நெகிழியை பயன்படுத்துறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம அதிக காடான பொருட்களையும் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
0: அருமையாக எடுத்து சொன்னீங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ வந்து மக்காச்சோளம் உருளைக்கிழங்கு இதை வச்சு தான் பயன்படுத்துகிறோம் மாவு சத்துக்களை வச்சு அப்படிங்கிறீங்க, அப்போ வந்து மனிதனுக்கு உணவுக்கான தேவையும் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் ஒரு நிறுவனம் இதை தயாரிக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுடைய அந்த தயாரிப்புக்கும் இதனுடைய பயன்பாடு தேவைகள் வந்து அதிகமாக தானே இருக்கும், அப்போ இது வந்து நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா?
1: நம்ம தாவரத்துலேருந்து மக்காச்சோளம், கரும்பு இதெல்லாம்

0: பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பொருட்களை நம்ம மேக்ஸிமம் எடுக்க போகிறோம். கரும்பு தொழிற்சாலையில் இருக்க வர சக்கையிலேருந்து தான் நம்ம செல்லோஸ் எடுப்போம். செல்லோஸு ப்ளஸ் அதிலிருந்து சக்கையிலேருந்து நம்ம இருக்கிறதுனால வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் நம்ம அதிகமாக எடுப்போம். உயிர்நிகளையே பயன்படுத்துவோம். நம்ம மூலப்பொருட்களை எடுக்க மாட்டோம். அதுலேருந்து வர கழிவுகளை தான் நம்ம வந்து மறுசுழற்சி செஞ்சு உயிர்நிகளையாக பயன்படுத்துவோம் தவிர நம்ம அதுலேருந்து மூலப்பொருட்களையும் நம்ம அப்படி எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து நம்ம பயன்படுத்துறது நல்ல முன்னேற்றம் தான் தவிர அது நம்ம வேஸ்ட் பொருளை வந்து மக்கிறோம். அது இதில் போட்டாலுமே அதனால அதே மக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம உயிர்நீகளை செய்கிறோம். இப்போ எங்களோட லேபிலேயே வந்து கரும்புச்சாரில் இருக்க சக்கையை வச்சு நாங்கள் உயிர்நீகி செய்யலான்னு ஒரு ப்ராஜெக்ட் வேறு நாங்கள் எழுதியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் எழுதினா அது கிடச்சுன்னா நாங்கள் அது அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவோம். அந்த இதுவுமே நம்ம சக்கையிலேருந்து செய்கிறத தவிர நம்ம மூலப்பொருட்களும் செய்யலை. அதனால நம்ம பயன்படுத்தலாம்.
1: இப்போ நான் இருக்கிறேன், ஒரு பயோ பிளாஸ்டிக் உயிரி நெகிழியை தயாரிக்கணும், ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து முறையாக வந்து யாரை அணுக வேண்டும், இதற்கு ஏதாவது மானியம் அப்படின்னு அரசாங்கத்திலேருந்து கொடுக்குறாங்களா?
0: இப்போ வந்து அரசாங்கத்திலேருந்து இன்னும் மானியம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மஞ்சப்பை திட்டம் அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க தவிர உயிர்நெகிழிக்கு வந்து இன்னும் வந்து அந்த திட்டம் வந்து அதிகமாக நம்மளுக்கு இன்னும் செயல்முறைக்கு வரல. ஸோ இப்போ வந்து நம்ம கோரிக்கையை விடலாம். இந்த மாதிரி வந்து இளைஞர்களை வந்து கோரிக்கையை விட்டு இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வந்து நீங்கள் அதிகமாக தொழிற்சாலையை உற்பத்தி பண்ணுங்கள், தொழிற்சாலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சாரம் பண்ணலாம் தவிர இன்னும் நடைமுறைக்கு வந்து அதிகமாக கொண்டு வரல. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடைமுறை இருக்குது. ஆனால் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து அந்த நடைமுறை கொண்டு வரலை. நம்ம முயற்சி எடுத்தோம்னா அதை கொண்டு வரலாம். ஏன்னா அந்த சாதாரண பிளாஸ்டிக்கை நம்ம அகற்றணும்னா நம்ம இந்த முயற்சி எடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து பிரச்சாரத்தில் பேசுறதுக்கு முன்னு வரணும் இளைஞர்கள். அதனால் இன்னும் வந்து யாரும் வந்து அந்த இது வந்து விழிப்புணர்வு வரலை. அந்த விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் வந்துச்சுன்னா நேரடியாகவே வந்து நம்ம சொல்லி நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரலாம். இப்போ வந்து பயோ பிளாஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நிறையா கம்பெனிஸ்லாம் வந்து ஃபாரின்ஸில் வந்திருக்கு. இப்போ அதே சப் பிராண்ட் வந்து இந்தியாவிலையும் சிலது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்ம அவங்ககிட்ட வந்து நம்ம ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அந்த மேனுஃபேக்சரிங்க்கு நிறையா ஸ்பெஷல் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம வந்து அணுகிட்டு நம்ம வந்து நிறையா வந்து இப்போ ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் வந்து மானியம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதுலேயே வந்து நம்ம ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம சிம்பிளாக வந்து கேரி பேக்லாம் செய்யலாம், உயிர்நீகளை கேரி பேக்லாம் செய்யலாம். அதுக்கு வந்து ஸ்டார்ட் அப்புக்கு மானியம் கொடுக்குறாங்க. நம்ம அந்த ஸ்டார்ட் அப்பில் இருக்க மானியத்தை வச்சு நம்ம வந்து இது செய்யலாம், இந்த உயிர்நீகளை பயன்படுத்துறதுலாம் பயன்படுத்த தொழிற்சாலையை வந்து ஆரம்பிக்கலாம் ஸ்டார்ட் அப் மாதிரி.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. இப்போ வந்து எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு தயாரிப்பு நிறுவனமாக இருக்குது அப்படின்னா புது புது உத்திகளை வந்து கையாளுவாங்க, டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த உயிரி நெகிழியை நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா நானோ டெக்னாலஜி இதில் பயன்படுத்தப்படுதா?
0: கடந்த 20 ஆண்டுகளாக வந்து நேனோ டெக்னாலஜி பெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ நம்ம உயிரினைகளிலேயே வந்து சில நேனோ துகள்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்க. மேக்னீசியம், ஜிங்க்கு, இந்த மாதிரி காப்பர், இந்த மாதிரி நேனோ துகள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸை பண்ணணும். அதாவது பாக்டீரியா எதிர்ப்பு உயிரியாக வந்து செயல்படும். இதனால் வந்து இந்த நேனோ துகள்களை வந்து அந்த உயிரினைகளில் அந்த பயோ பிளாஸ்டிக்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ செல்லுலோஸ்ன்றது வந்து ஒரு பாலிமர் தான். அந்த பாலிமரோட நம்ம அந்த நேனோ துகள்களை வந்து ஆட் பண்ணுவோம். எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா இந்த பாக்டீரியா எதிர்ப்பு உயிரியாகவும் செயல்படும். சிலதில் வந்து மூலிகை தாவரங்களையும் வந்து அதில் இருக்க சாரையும் வந்து இதில் உயிர்நீகளுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அதையும் வந்து நம்ம பயன்படுத்துகிறதுனால நேனோ டெக்னாலஜி ப்ளஸ் பார்மாகாலஜி தொகுதிகள்லையுமே வந்து இந்த தொழிற்சாலைகள்லையுமே வந்து இந்த இருக்க டெக்னாலஜி வந்து பயன்படுத்துகிறாங்க. நேனோ டெக்னாலஜி வந்து பெரும்பாலும் வந்து இந்த நேனோ துகள்களை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க உயிர்நீகளுக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிர்நீகளில் வந்து இதில் ஆட் பண்ணுறதுனால அது வந்து ஒரு கோட்டிங் ஏஜென்ட்டாக நம்ம செயல்படுத்துவோம். அது ஒரு கோட்டிங் ஏஜென்ட்ன்றா அதோட சாறு பொருட்கள். அதனால் வந்து ஒரு மக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. சிலதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேக்டீரியா வந்து ஒரு 90 டிகிரி முடிய உயிர் வாழும். இப்போ நேனத்துகள்லையும் வந்து அந்த அதோட பேக்டீரியாவுக்கு வந்து எதிர்ப்பு உயிரியாக செயல்படுறதுக்கு தன்மை இருக்குது. அதனால் வந்து பயன்படுத்துகிறாங்க. மினிமம் வந்து இப்போ நேனோ டெக்னாலஜியும் உயிர்நெகிழிக்குள்ளே வந்துருச்சு.
1: இப்போ இந்த உயிரி நெகிழி கடல் மாசுபாட்டை குறைக்கும்னு நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பாக வந்து குறைக்கிறதுக்கு முழு முயற்சி நான் கண்டிப்பாக இருக்குது உயிர்நீகளில். எப்படின்னா இப்போ சாதாரண பிளாஸ்டிக்ஸ் வந்து டன் கணக்கில் வந்து கப்பல்லேருந்து கொட்டுறாங்க. இப்போ எண்ணெய் பொருட்களை தான் வந்து உயிர்நீகளே செய்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து இப்போ நிறையா கடல் வாழ் உயிரினங்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுது. உயிர்நீகளை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கடலில் வந்து கலந்துச்சுன்னா அது வந்து ஒரு கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஒரு உணவாக தான் பயன்படும் தவிர அது பாதிப்பை ஏற்படுத்தாது. கடல் வாழ் உயிரினங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கடல் பாசிகள் இந்த மாதிரி சில தாவரங்களை தான் சாப்பிடுது. அதுலேயுமே வந்து ஸ்டார்ச்சு, கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி ஒரு மாவுச்சத்து பொருட்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம உயிர்நெகிழி வந்து சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், உப்பு சத்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம உயிர்நெகிழி வந்து உள்ளே கொட்டும் போது அந்த என்எசியில் அந்த சோடியம் குளோரைடு வந்து இதை உயிர்நெகிழியை வந்து சிதைக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு பேஸ் மெட்டீரியலாகவும் செயல்படுது. அதனால் வந்து நம்மளுக்கு கரைஞ்சிரும், இன்னொன்று வந்து உயிரினங்களை வந்து இந்த கடலோர உயிரினங்கள்

0: எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஏன்னா மண்ணில் வந்து விழுகிறதுனால கடலில் விழுகிற உயிரினங்கள் வந்து வேகமாகவும் சிதையும், சால்ட் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்குது, அதனால் உயிரினங்கள் வந்து ரொம்ப சிதஞ்சிரும், 30 நாளுக்குள்ளேயே சிதஞ்சிரும். ஆனால் மற்ற மண்ணில் விழுந்தால் ஒரு 30-90 நாட்கள் ஆகும், ஆனால் கடலில் விழுந்தால் வேகமாகவே சிதஞ்சிரும். இன்னொன்று வந்து ஒரு நல்ல உணவாகவும் பயன்படும் மீன்கள்லேருந்து எல்லா கடலோர உயிரினங்களுக்கும்.
1: சரிங்க சார், இப்போ வந்து நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மொதல் வந்து அதோடைய விலையை தான் நம்ம நிர்ணயம் பண்ணுவோம், எங்கே நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இயற்கை மூலங்களை கொண்டு தயாரிக்கப்படுகிற இந்த பயோ பிளாஸ்டிக்னால விலை அதிகமாக இருக்குமா?
0: விலை வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ. ஏன்னா அதிகமாக வந்து நம்ம பயோ பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுல இல்லாதனால தான் உற்பத்தி வந்து கம்மியாகுது. இப்போ நம்ம உற்பத்தி அதிகமாக்கிட்டோம்னா நம்மளோட விலையும் குறைஞ்சிரும். இப்போ நம்ம சாதாரண பிளாஸ்டிக்கோட உற்பத்தியை வந்து கம்மி பண்ணிட்டோம்னா அதோட முக்கியத்துவம் கம்மியாயிரும். அதுக்கு பதிலாக வந்து இந்த உயிரி பிளாஸ்டிக்கோட முக்கியத்துவம் வந்து அதிகப்படுத்தி அதிகமாக உற்பத்தி கம்பெனிகள்லாம் நிறையா வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து விலையும் குறைஞ்சிரும், நம்ம ஈஸியாக வந்து நம்ம அதில் வாங்கலாம். இதுக்கு வந்து முழுமையான வந்து விழிப்புணர்வு தான் முக்கியம் மக்களுக்கு. இப்போ சாதாரண பிளாஸ்டிக்கை நீங்கள் வந்து விலையை குறைக்கணும்னா நம்ம உற்பத்தியே பண்ணக்கூடாது சாதாரண பிளாஸ்டிக்கை. இப்போ உயிரி பிளாஸ்டிக் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணணும். உயிரி பிளாஸ்டிக் அதிகமாக உற்பத்தி பண்ணாவே நம்மளோட விலையும் குறைஞ்சிரும். அதனால் மக்கள் வந்து அதிகமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்போ தான் உயிரி பிளாஸ்டிக்கு அதிகமாக தொழிற்சாலைகள்லாம் அதிகமாக வரும்.
1: உற்பத்தியை அதிகரித்தால் தான் விலையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது உண்மையான தகவலும் தான் கூட. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இந்த உயிரி நெகிழியோடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது?
0: இப்போ இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து இப்போ உயிர்நெகிழியோட வளர்ச்சியும் வந்துருச்சு. ஏன்னா முன்னாடி இருந்த காலத்தில் வந்து 1950 காலத்தில் வந்து அதிகமாக வந்து இந்தியாவில் வந்து உயிர்நெகிழிலாம் யாரும் பேசப்பட்டதில்லை. இப்போ கடந்த 2000 மட்டும்தான் உயிர்நெகிழியை வந்து பேசியிருக்காங்க. அதனால் வந்து 2000 காலத்தில் அதிகமாக வந்து உயிர்நெகிழி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா அதிகமாக மாசுபடுறதுனால அந்த இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால தான் வந்து உயிர்நெகிழியை கொண்டு வந்திருக்காங்க. அதிகமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியாவில் வந்து அதிகமாக உயிர்நெகிழி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிறையா மாநிலங்களையும் வந்து இந்த உயிர்நெகிழி தொழிற்சாலைகளும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் நம்ம நடைமுறைக்கு அதிகமாக வரல, மக்களுக்கு வந்து நடைமுறைக்கு தெரியாதனால தான் அது இருந்தால் கம்மியாக உங்களுக்கு தெரியுது. நடைமுறைக்கு அதிகமாக வந்துருச்சுன்னா நீங்கள் லோக்கல் மார்க்கெட்லேயுமே வந்து அந்த உயிர்நெகிழி வந்து வாங்கிக்கலாம், சர்டிஃபைடோட உயிர்நெகிழியும் வாங்கிக்கலாம். அதுக்காக வந்து தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இந்திய அரசு. மேலும் வந்து நம்ம முயற்சி எடுத்தோம்னா அதிகமான தொழிற்சாலைகள் வந்து உயிர்நெகிழி தயாரிக்கிற தொழிற்சாலைகள் வந்து பயன்படுத்தலாம்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ எல்லாருமே பிளாஸ்டிக் வந்து நிறையா பயன்படுத்துகிறாங்க, இதனால் சுற்றுச்சூழலுக்கும் சரி மனிதனுக்கும் சரி பல ஆபத்துகளை விளைவிக்குது. அதற்கு மாற்று ஏற்பாடாக நெகிழியின் மறுபக்கம் உயிரி நெகிழி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எப்படி தயாரிக்கிறாங்க, அதனுடைய விலை என்னவாக இருக்குது இப்போ உள்ள நிலவரத்துக்கு, எதிர்காலத்தில் அதனுடைய தேவை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்கும், மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்னு பல அரிய தகவல்களை எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி சார்.
2: இதுவரை நெகிழியின் மறுபக்கம் நேர்முகம் கேட்டோம். நேர்முகத்தில் பங்கேற்றார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள், உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரமிரவு 10 மணி. நேயர்களை நீ கேட்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள்.

0: வாரம் இரவு 10:04 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில். நிகழ்ச்சியில கேட்க போற அடுத்த பாடல் தேனிலவு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

நேரம் இரவு 11 மணி. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நேயர்கள் கேட்கவிருப்பது நாளை தொடரும் நிகழ்ச்சியும் அந்த நேரமும் குறித்து தெரிந்து கொள்ளலாம். காலை 5:45 எமது காலை ஒளிபரப்புகள் இனிதே ஆரம்பமாகும். அதில் மங்கள இசை நால்வர் குரல் எண் 303 கேட்கலாம். காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:25 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 எனத்தாடும் நிலவை கேட்க வழங்குகிறார் க. அம்சப்பிரியா அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. அதில் அறிவிப்புகள் என்று ஒரு செய்தி. காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி. ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி. முருகராஜ் அவர்கள். 7 மணிக்கு அறிவோம் 1000. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழர் செய்திகள் சென்னையஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி, தகவல் தருகிறார் மனநல ஆலோசகர் பி. ராஜ சவுந்தரபாண்டியன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். 7:35 மதுரை தென்றல். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 8:02 காலத்தை வென்ற கவி கோர் அரசன் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள் சென்னையஞ்சலாக. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் உரை வழங்குபவர் யோகா பயிற்றுநர் எம். சண்முகப்பிரியா அவர்கள். 9 மணிக்கு அரங்கிசை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 10 மணிக்கு

இருக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:02 எனக்கு பிடித்த பாடல் வளம் பெற கேட்கலாம். 11:00 செய்திச் சுருக்கம். 11:02 மதுரை தென்றல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 எண்ணுயிர் தோழி, அதில் வாங்க பேசலாம். இணையதள கல்வி தனியார் இணையதள வழி கல்வி நிறுவனர் மாலதி ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். அதில் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் பகுதியில் குடல்நலத்தை காக்கலாம் தகவல்கள். தொடர்ந்து உங்களுக்காக ஆரோக்கிய உணவு, இதில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர் பி ஹேமா அவர்கள் வழங்கும்

உரை கேட்கலாம், தகவல்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல்கள் கேட்கலாம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரத்தஞ்சல், 2:40 விளையாட்டு அரங்கம். யோகா கலை பயிற்சியாளர் பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையில். 3 மணிக்கு ஒளிபரப்புகள் நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 எமது மாலை ஒளிபரப்புகள் துவங்கும். அதில் 5:30 மதுரத்தஞ்சல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள். அதில் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தஞ்சல், 6:55 செய்தி செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தஞ்சல் சட்டப்பேரவையில் இன்று கேட்கலாம். 7:10 மாவட்ட செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம், எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:30 மண்ணும் மணியும். கால்நடைகளுக்கான நோய் மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய கால்நடை அறிவியல் துறை திட்ட உதவியாளர் மருத்துவர் ஆர் திவ்யதர்ஷினி அவர்கள் வரும் தகவல்கள் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:50 மதுரத்தஞ்சல், 8:30 இது நம்ம ஏரியா, 8:45 மதுரத்தஞ்சல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சலாக, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி மேலும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஆகாஷ்வாணி மதியோலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்புகள். இனிதே நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டீங்க, நாளை தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக, இன்னும் சில நொடிகளில்.